நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-லும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 22ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் சக்கரவாகம்.

0: இதுவரை வலம் வந்தது சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 8வது குறட்பா.

0: அனைத்தையும் துறந்தவர்களே மேலான நிலையினராவர். மற்றையோர் மயங்கி ஆசை வலையில் அகப்பட்டுக் கொண்டவர்களே ஆவர்.
1: தலை

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாதிரைக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7:00 மலரும் காலை மலர் இதில் இளையோருக்கு. உடனடி பணம் இன்ஸ்டன்ட் கடன் செயலிகள் குறித்த தொகுப்பு. தொடர்ந்து சேவை செய்திகள், திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்களுடன் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாதிரைக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் புதிய நெல் ரகங்கள் உருவாகும் விதம். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மரபியல் மற்றும் பயிர் இனப்பெருக்கத்துறை இணை பேராசிரியர் க சக்திவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், நினைக்க தெரிந்த மனமே காதலர் தினம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம், 12:50 பாப்கார்னர், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று இயற்கை உரம் தயாரிப்பு குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இன்று ஆதனக்கோட்டை சத்தியஜோதி இளங்கோவன் குழுவினரின் கிராமிய பாடல்கள்.

மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் தொடரும். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு அரவாரம், 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள், இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் வரும் இலக்கிய பேளையில் இன்று சிறுகதை மன்னன் உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25க்கு உழவர் உலகத்தில் இன்று வாழையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் குறித்து திருச்சி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஏ மோகனசுந்தரம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:05க்கு இரவு இசை இனிமை, 9:15க்கு இசைக்கும் இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசையில் ஆலப்புழா லட்சுமி விநாயக் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், வி சுந்தரேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 11:00 தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சிகளிலிருந்து சில பகுதிகள் கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:07க்கு நாமக்கல் மாவட்ட செய்திமடல், 10:00 அரங்கிசையில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: role. Out of a total of 293 assembly seats, results have been declared for 292 constituencies. Congress and Aam Janata Unnayan Party, AJUP, secured 2 seats each. CPIM clinched 1 seat. Chief Minister Mamata Banerjee lost in the prestigious Bhavanipur seat to BJP Suvendu Adhikari by more than 15,000 votes. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party, Tamilaga Vithri Karagam, TVK, has created history emerging as the single largest party after winning 108 seats in the first election contested after its formation. TVK chief C. Joseph Vijay won both Perambur and Tiruchi East seats in the 234-member assembly. The ruling DMK secured 59 seats, while its main rival, the All India Anna Dravida Munnetra Kazhagam, won 47 seats. Chief Minister M.K. Stalin lost to TVK candidate V.S. Babu at Kolhapur in Chennai. In Assam, the ruling BJP-led NDA has secured a historic third consecutive term, surpassing the 64-seat majority mark in the 126-member assembly. The BJP has bagged 82 seats, while its allies Assam Gana Parishad has won 9 seats and Bodoland People's Front has secured 10 seats. In Kerala, the Congress-led UDF has clinched a decisive win. While the Congress won 63 seats, its ally IUML added 22, giving the alliance dominant edge across the state. In Puducherry, the National Democratic Alliance is set to form the next government, securing a comfortable majority of 18 in the 30-member house. Among the NDA constituents, the All India NR Congress has won 12 seats, the Bharatiya Janata Party 4 seats, while other allies, All India Anna Dravida Munnetra Kazhagam and Lachia Jananayaga Kachi, winning 1 seat each. In IPL cricket, Mumbai Indians defeated Lucknow Super Giants by 6 wickets at Wankhede Stadium in Mumbai last night. Chasing the target of 229 set by Lucknow Super Giants, Mumbai overhauled the score in 18-point overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
3: காதலி என்பவள் ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடரை நெருங்கினால் குளிர்கின்றது, அதனை விட்டு விலகிவிட்டால் சுடுகின்றது என புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் 1104 குறளாக புதுமை விளக்கம் படைத்தவர் திருவள்ளுவர். தீயினால் ஏற்படும் தீக்காயமும் ஒருவகை சுகமே என்பதை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என ஆன்மீக விருட்சத்தின் உயர் பக்தி உச்சிக் கிளையில் தொங்கி ஆலோலம் பாடியவர் அமரகவி பாரதியார். மழை நீர் சுடுவதும் தீச்சுடர் குளிர்வதும் உன் காதலால்தான் என்பதை மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி அது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா என்பதும் அண்மைக்கால பாடல் வரிகள். இவ்வகை தீச்சுடரை பற்றிய இலக்கிய விளக்கம் இதயத்தை மட்டுமே தொடரலாம், ஆனால் மூளையை தொடும் அறிவியல் விளக்கம் இதோ. வழி ஒன்றாக, வெளி இரண்டாக, தீ மூன்றாக, நீர் நான்காக, பார் ஐந்தாக பாடி பரவிய மாணிக்க வாசக பெருமான் வழங்கிய அறிவியல் பார்வை வேறு. ஒளி, வெப்பம், ஆற்றல் இவற்றின் அடையாளமாக அனல் கனல், காணல் எரி, அழல் தழல், வன்னி வசு, அங்கி ஆகுதி, அக்னி தீயுரு எனும் பெயர்களால் சோதியும் சுடரும் சுட்டப்படுகின்றன. திரட்சி, வடிவம், கொடுமை, நெருப்புத் தொகுதி

0: விடல் என்பதாகவும், அளவான ஆக்சிஜனேற்ற தகனத்தால் ஒளி வெப்பம் ஆற்றல் வெளியேற்றும் வேதியியல் வினை எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பதாகவும் அறிவியல் விளக்கம் பெறுகின்றோம். அகல்விளக்கு, தூண்டா மணிவிளக்கு, கார்த்திகை திருவிளக்கு, காட்டு தீ, சொக்கப்பனை, தீவட்டி, தீப்பந்தம், திரிவிளக்கு என்பதாக அல்லது வேறு எதுவாக தீச்சுடர் ஒளிர்ந்தாலும் அவை யாவும் மூன்றே மூன்று உட்பிரிவுகளை கொண்டவை. 1843 வேதியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட ஜெர்மானிய வேதியியலார் ராபர்ட் புன்சன் தன் கண் பார்வையை இழந்த போதிலும் புன்சன் பர்னர் எனும் எரி வழிச்சுடர் சாதனத்தையும் புன்சன் சுவாலை எனும் தீச்சுடரையும் கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார். தீச்சுடரில் மூன்று வகை கங்குகள், எம்பர் அண்ட் ஃபிளேம் ஜோன்ஸ் இருப்பதாக உறுதி செய்தார் அவர். ஆனால் ராபர்ட் புன்சனின் கண்டுபிடிப்புகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே 1855 தமிழகத்தின் சித்த வேதியியல் ரசவாத சித்தர் வடலூர் வள்ளல் பெருமானார் தீபச்சுவாலையை சோதி சுயம், சோதி பரம், சோதி அருள் என முப்பெரும் பிரிவாக மெய்ஞான அறிவியல் விளக்கம் வழங்கினார். தீபச்சுடரின் உச்சி ஒளி குறை வெப்பம் நிறை வெளிர் நீலச்சுவாலையை சோதி சுயம் என்றும், வெப்பம் சற்று குறைந்த ஒளி நிறை மஞ்சள் சிவப்பு நடுச்சுவாலையை சோதி பரம் என்றும், உள்ளார்ந்த கீழ்ப்பகுதி வெப்பம் மிக மிக குறைவான அடர் நீல நிற சுவாலையை சோதி அருள் என்றும் கூறிவிட்டு, மூன்று சுவாலைகளையும் உள்ளடக்கிய மாபெரும் வெளிச்சுவாலையை சோதி சிவம் என மெய்ஞான பாடலாக திருவருட்பாவை அருளினார் ராமலிங்க அடிகளார். எல்லாம் சரிதான், உனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் சோதி சுடரை நீ எப்போது அறியப் போகிறாய் எனும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே என மெய்ஞான குரல் என் பின்னால் நின்று எழுப்பியவர் ஒருவர். அவர்தான் சிவவாக்கிய சித்தர். என்ன நேர்களே, நமக்குள்ளே ஒளிரும் சோதியை நாம் கண்டுவிட்டோமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளில் எத்தனையோ எண்ணங்களை எண்ணுகிறோம். அவை இன்பம், இனிமை, துன்பம், துணிவு, நகைச்சுவை, அச்சம் என நவரசமும் கலந்ததாக இருக்கும். அப்படி நல்ல நாள் வரும்போது சந்தோஷம் தரும், மற்ற நாள் அனுபவத்தை தரும், பாடங்களை கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டால் எல்லாமும் நன்மையாக இருப்பதாகவே தோன்றும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன் இசையால் பாடி மகளும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைய இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் குரல்களில்.

கடந்து போன நாட்களுக்காக ஒரு நாளும் கவலைப்பட தேவையே இல்லை. ஏனெனில் நடந்து செல்ல நல்ல நாட்கள் இன்னும் நிறைய உண்டு. இன்று போல் என்றும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எஸ் அன்வர் அலி பாதுஷா குரலில்.

பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது கூட பேசாமல் அமைதியாக இருப்பதும் தான். இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கழிகை டி தாமோதரன் குரலில்.

பக்தி மனம் நிறைக்கும் தெய்வீக கானங்களுடன் கேட்டிணைத்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி லால்குடி கள்ளக்குடி மகாமுத்து மாரியம்மன் கோவிலில் இன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம், 9 மணிக்கு வெள்ளி கவச அலங்காரம், 10 மணிக்கு திருத்தேர்படம் பிடித்தல். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி ஜேஷ்டாபிஷேக மண்டபத்திற்கு எழுந்தருளல். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கே.பி. சுந்தராம்பாள் குரலில்.

0: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இப்ப இருக்க இளைய தலைமுறை பல தொழில்நுட்ப அறிவை பெற்று தனக்குன்னு ஒரு அடையாளத்தை சீக்கிரமா உருவாக்கிக்கிறாங்க. ஆனா தன் பெற்றோர்களோட அடையாளமான விவசாய தொழிலை தன்னோட முதல் அடையாளமா காட்டும் இளைய தலைமுறைய பார்க்கும் போது நம்மள அறியாமலேயே ஒரு பெருமையும் மதிப்பும் அவங்க மேல வருது. அப்படி நாங்க பார்த்து பெருமைப்பட்டவர் தான் திருச்சி போசம்பட்டியை சேர்ந்த வி. ராமதுரை அவர்கள். இவர் கணினி சார்ந்த பணியில தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருந்தாலுமே அப்பாவுக்கு அப்புறம் அவரோட விவசாயத்தை விற்றக்கூடாதுன்னு விவசாயத்துல இறங்கி இப்போ அவர் தன்னை முதல்ல அடையாளப்படுத்திக்க விரும்புறது ஒரு விவசாயியாதான். இவரோட இந்த விவசாய பயணம் எப்படி இருக்கு, இதுல இவர் பெற்ற அனுபவங்கள் தான் என்ன, அவரிடமே கேட்போம்.
2: வி. ராமதுரை, இளைஞரா இருக்காரு. வணக்கங்க ஐயா. இப்ப எத்தனை வருஷம் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க மல்லிகை ரோஜா சாகுபடி?
3: நாங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா, அப்பா தவறி போட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மல்லிகை ரோஜா.
2: நாங்கன்னா எத்தனை பேர் பண்றீங்க?
3: இப்ப அம்மா, நானும், தங்கச்சி எல்லாம் பண்ணிட்டு
2: இருக்கோம். மல்லிகை சாகுபடி சரிங்க, ரோஜா சாகுபடி எடுத்தது வித்தியாசமா இருக்கு.
3: ரோஜா வந்து வருஷம் 360 பூக்கள் இருக்கு சார். ஆனா மல்லிகைப்பூ வந்து இந்த வெயில் காலத்துல மட்டும்தான் கொஞ்சம் உற்பத்தி அதிகமா இருக்கும். மழை காலத்திலயும் பனி காலத்திலயும் மல்லிகைப்பூ இருக்காதுங்க ஐயா, கொஞ்சம் உற்பத்தி கம்மியா இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். ஆனா ரோஜாப்பா அப்படி இல்ல, வருஷம் 360 நம்மளுக்கு வருமானம் கொடுக்குங்க.
2: வருமானம் கொடுத்துட்டு
3: வருமானம் கொடுக்கும்.
2: நீங்க என்ன கட் ரோஜாவா? அந்த
3: இல்ல, பன்னீர் ரோஜா.
2: சரிங்க, என்ன மாதிரியான மண்ணு உங்க மண்ணு?
3: எங்க மண்ணு செம்மண்ணுங்க ஐயா, செம்மண்ணுல உற்பத்தி அதிகமா இருக்கும். செம்மண்ணு கொஞ்சம் சரல மண்ணு கொஞ்சம் கலந்துருக்கும். அப்படியே
2: முழுக்க மல்லிகையும் ரோஜா மட்டும் தானா, வேற எதுவும் சாகுபடி?
3: இல்ல, வேற சீசன் மாதிரி இப்ப கேந்தி பூ சாகுபடி பண்ணுவோம், செவந்தி பூ அந்த மாதிரி சாகுபடி பண்ணுவோம்.
2: முழுக்க உங்க விவசாய நிலம் முழுக்க மலர் சாகுபடி தான்?
3: மலர் சாகுபடி தான், சீசனுக்கு மட்டும் நெல் சாகுபடி பண்ணுவோம்.

0: மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வரும்போது ஆற்று பாசனத்தில் நான் நெல் சாப்பிடி பண்ணுவோம் அந்த சீசனில் மட்டும்.
1: நீங்கள் வந்து எவ்வளோ நிலத்தில் ரோஜா சாகுபடி பண்ணி?
0: நாங்கள் வந்து ஒரு அரைக்கணில் பண்ணிட்டுருங்க ஐயா.
1: அரைக்கணிக்கு எத்தனை ரோஜா கன்று வைப்பீங்க?
0: அரைக்கணிக்கு ஒரு 1000 மதி வைக்கலாங்க ஐயா.
1: 1000 வச்சா நல்லா பூ பூத்து வர்றதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்?
0: நல்லா ஃபுல்லாக மகசூல் வரதுக்கு 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் வந்துச்சுனா ஒரு 150 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க ஐயா.
1: ராமதுரை, நீங்கள் மல்லிகை சாகுபடி எத்தனை ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: மல்லிகை வந்து 1 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா.
1: அதில் எத்தனை செடி இருக்கும்?
0: மல்லிகைப்பூ வந்து நார்மலாக வந்து 6 அடி அகலம், 4 அடி நீளம் அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 5 அடி, 4 அடி, 6 அடி அந்த மாதிரி போடலாம். அந்த அடியை பேஸ் பண்ணி ஊன்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கன்று ஊன்றலாங்க ஐயா.
1: அது 1000 கன்று, இதுனா இது
0: 3000 கன்று ஊன்றலாம்.
1: சரி, இதுக்கும் அதே மண் தான்?
0: ஆ, இதுவும் அதே மண்ணு தான்.
1: ரோஜால வருஷம் ஃபுல்லாக மலர் பார்க்கலான்றீங்க. இந்த மல்லிகை வந்து எந்த சீசனில் நல்லா விளையும்?
0: இப்போ கோடை காலத்தில் தான் நல்லா உற்பத்தி அதிகமாக இருக்கும், விலை இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து உற்பத்தி கம்மியாக இருக்கும், நல்லா விலையாக இருக்கும். பனிக்காலத்துலேயும் உற்பத்தி கம்மியாக இருக்கும், விலையும் அதிகமாக இருக்குங்க ஐயா. கோடை காலத்தில் மட்டும்தான் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மற்றபடி மல்லிகைப்பூ வந்து நல்லா சேல்ஸ் ஆகுங்க. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, நியூ இயர் அந்த சீசன்லாம் மல்லிகைப்பூ உற்பத்தி கம்மியாக இருக்கான, விலை 2000, 3000 அது மாதிரிலாம் விற்கும்.
1: நன்றிங்க. 1 வருஷம் கழித்து பூ எடுக்கிறீங்க. இந்த 1 வருஷம் நான் பண்ண செலவை எடுத்துட முடியுமா? அது எவ்வளோ காலத்தில் எடுக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்க.
0: எடுத்துடலாங்க ஐயா. 6 மாதத்துக்கு அப்புறமே நான் பூ ஒரு 10 கிலோ 5 கிலோ வர ஆரம்பிச்சிருங்க ஐயா. அது மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துச்சுன்னா நம்ம 1 வருஷம் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்ட எடுக்கும். 100 ரூபா கூட ஒரு நாளைக்கு 10000 ரூபா. 1 வருஷம் செலவு பண்ணுற காசு நம்ம 2 மாதத்தில் எடுத்துடலாம். நம்ம நல்லா உற்பத்தி அதிகமாக இருந்து விளையாட்டு இருந்துச்சுன்னா நம்ம 2 மாதத்தில் அந்த காசு எடுத்துடலாம் ஐயா. அதை கண்ணு கரத்தமாக பார்க்கணும். களை இல்லாமல், அந்த பில் இல்லாமல், செடியை சுற்றி களை இல்லாமல் இருந்துச்சுன்னா பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்காது.
1: தொடர்ந்து களை எடுத்துக்கிட்டே இருக்கும்,
0: எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் களைக்கொல்லின்னு சொல்கிறாங்க, அந்த பில்லு காய்கறிக்காக அதை அடிக்கலாம். அடித்தோம்னா மண்ணுக்கு ரொம்ப கெடுதல், அந்த மண்புழுலாம் இறந்துடும், சத்து எல்லாமே அந்த இது அடிக்கணும். அதனால் நம்ம மேக்ஸிமம் களைக்கொல்லி அடிக்காமல் கையில் பில் எடுத்துகிட்டே இருந்தோம்னா
1: களைக்கட்டை பயன்படுத்தி தான்
0: எடுக்கணும். எடுக்கணும்.
1: உங்களுக்கு மார்க்கெட் எங்கீங்க? நம்ம
0: காந்தி மார்க்கெட் வரும், ஸ்ரீரங்கம் அங்கே கொண்டு போவாங்க.
1: எப்பவுமே வித்துறோம்.
0: காலையில் கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிருந்தீங்கய்யா. 5 மணி 5:30 எடுத்துட்டோம்னா மார்க்கெட் கொண்டு வந்து நம்ம காலையில்
1: கூலியாளெல்லாம் கிடைக்கிறாங்களா? 2 மணி
0: கூலியாளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஐயா. கூலியால் காலையில் வர்றதெல்லாம் வீட்டால் தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். மழை பெய்யும், உடம்பு சரியில்லாம போகும், திரையின் லீவ் போட்டுருவாங்க. நம்ம வீட்டால் தான் கொஞ்சம் இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: அதுவும் இரவு நேரத்தில் முள் வேறு இருக்கும்.
0: முள் இருக்கும், கொஞ்சம் விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக நாங்கள் சூழலாம் போட்டுக்கோம். 2 மணிக்கு 3 மணிக்கு போனோம்னா
1: லைட்டெல்லாம் போட்டுருக்கோம்.
0: லைட்லாம் நல்லா பரவாயில்ல, லைட் வாங்கிக்குவோம். நெத்தியில் கட்டிக்கிட்டு அது மாதிரி எடுப்போம்.
1: சரிங்க, இவ்வளோ கஷ்டமான தொழிலை ஏன் நீங்கள் அதை எடுத்தீங்க?
0: இப்போ நெல்லுன்னா பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான், அதுக்கப்புறம் 6 மாதம் கிடையாது. ஆனால் மழை சாகுபடி இருந்ததுன்னா டெய்லி நம்மளுக்கு வருமானம். இப்போ பண்டிகை காலத்தில் விளையாட்டு அதிகமாக இருக்கும், நல்லா காசை பார்க்கலாம். மற்ற காலத்துலேயும் காசு கம்மியாக இருந்தால் நம்ம சீக்கிரம் எடுத்து கொண்டு போயிட்டோம்னா டெய்லி நம்மளுக்கு வருமானம் பார்க்கலாம். 2000, 3000, 1000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு டெய்லி வருமானமாக இருக்கும். இப்போ ரோஜா வந்து காலையில் மட்டும்தான் எடுத்து விரிஞ்சிருச்சுன்னா அந்த பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது. ஈவினிங் வரைக்கும் 3 மணி 4 மணி வரைக்கும் எடுக்கலாம். விலை இருக்குது இல்லைன்னா அது டெய்லி மல்லிகைப்பூ எடுத்தே அவனு வேறு வழியே
1: எடுக்கலாம். என்ன
0: எடுக்கலாம்? அந்த பூ செடியில் விரிஞ்சிருங்க. அந்த விரிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து உட்கார வண்டுகண்டுலாம் அந்த பூச்சி எல்லாமே பக்கத்தில் இருக்கிற காம்புக்கு தாவிரும். பக்கத்தில் காம்பு தாவிச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அரும்பு அப்படி பூச்சி தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால டெய்லி மல்லிகைப்பூ நீங்கள் எடுத்து அவனு செடியிலேருந்து எடுத்து ஆகணும்.
1: மல்லிகையும் ரோஜா ரெண்டுமே பண்ணுறீங்க, எதில் அதிகமான வருமானம் வருது?
0: வருமானம் மல்லிகைப்பூ தான் சார். அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூலாம் 2000, 3000, 5000, 10000 கூட விற்கும் கிலோ. பொங்கல் தீபாவளி டைமத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 5000, 6000, 10000 கூட விற்கும். ஆனால் ரோஜாப்பூ அப்படி விற்கும். அதிகபட்சம் ரோஜாப்பூ 250 ரூபா விற்கும் பொங்கலுக்கு, அவ்வளோதான் விற்கும். ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, அது எல்லாத்திலுமே கொண்டு வர முடியாது. மல்லிகைப்பூ வந்து பூச்சி அதில் அதிகமாக இருக்குது எல்லா சீசன்லையுமே. அது காம்பு மொட்டு அதுலேருந்து பூவாக வர வரைக்கும் ரொம்ப குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு வரணும். கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், இருந்தாலுமே நமக்கு நல்லா வருமானம் இருக்குது. நல்ல சீசனில் நம்மளுக்கு 1 வாரத்துக்கு போய்த்தா கூட கிட்டத்தட்ட 2-3 லட்சம் இப்படி விற்றுலாம். ஆனால் 2-3 லட்சம் ரோஜா போய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது.
1: இப்போ நீங்கள் மாற்றுவீங்களா இந்த மல்லிகை போட்ட இடத்துல ரோஜா, ரோஜா போட்ட இடத்துல மல்லிகைனு, இல்லை ஒரே இடத்துல அதே தான்?
0: இல்லை மாற்றணும் சார், மாற்றணும். இப்போ 5 வருஷம் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரோஜா செடி என்ன பண்ணணும், அந்த இது ஃபுல்லாக நீக்கிட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு நெல் நட்டுக்கணும் சார். நெல் நட்டுட்டு மறுபடியும் தான் அந்த இடத்துல வேறு பயிர் பண்ண முடியும். அதை ரோஜா செடி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே வச்சோம்னா அது மகசூல் கிடைக்காது சார். அந்த மண் நல்லா ரொட்டேஷன் ஆகணும். ரொட்டேஷன் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம நெல் சாப்பிடி வேறு காய்கறி சாப்பிடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மலை சாப்பிடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் மகசூல் சொல்லுவேன்.
1: மல்லிகையும் ரோஜா சாகுபடி செய்கிறவங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது என்னங்க?
0: கொஞ்சம் வீட்டாளு ஒரு 4 ஆள் 5 ஆள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா சரி, கூலியாள் கூட பக்கத்து கடையில் எடுத்துகிட்டு கூட வருவாங்க அப்படி எடுத்துட்டாங்க. சுத்தமாக ஆள் இல்லாமல் மல்லிகை போட்டோம்னா உங்கள் நஷ்டம் தான் சார் ஆகும். கூலியால் தான் மெயின், ஏன்னா அது மிஷின் கிடையாது, கையில் தான் ஒவ்வொரு போதும் எடுக்க முடியும். அதனால் வந்து கூலியால் தான் மல்லிகைப்பூக்கு மெயினாக. பூச்சி சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி மண்ணு செக் பண்ணிக்கணும். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா சில பேர் போரில் சாகுபடி பண்ணுறாங்க. போர் தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 500 அடி 600 அடி போப்போ உப்பு தண்ணி மாதிரி வருது. உப்பு தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமாக நம்மளுக்கு பூக்கள் உற்பத்தியே இருக்காது சார். அதனால் 6 மாதம் ஒரு டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணியை.
1: சிறப்பு ராமதுரை, இந்த மலர் சாகுபடி குறித்து உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உங்களை?
0: 97 96 86
1: 79
0: 79
1: 79
0: 77
1: 79

0: இந்த எண்ணை தொடர்புன்னா அவங்களுக்கும் சொல்லுவீங்க உங்களுடைய ஆலோசனைகளை. ரொம்ப நன்றிங்க ரமதுரை.
1: ரொம்ப நன்றிங்க.
2: திட்டமிட்டு செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சா விவசாயத்துல கண்டிப்பா வெற்றி தான் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு பொறி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்குவோங்களா? இதில் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு மருந்து அதன் வாசனை நீண்ட காலம் வெளியிடும் முறையில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வயல்களில் நீண்ட காலத்திற்கு பழ ஈக்களை கட்டுப்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது. இதை எப்படி நாம பயன்படுத்தணும்? பயிர்களின் பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 10 பொறிகள் வீதம் நிறுவி அதற்குள் இந்த ஈர்ப்பு மருந்துகளை வைக்க வேண்டும். நேரடி சூரிய ஒளி படும்படி பொறிகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். பூக்கள் பூக்க தொடங்கும் முன்பே பொறிகளை வைத்து விடுவது நல்லதாக இருக்கும். மரத்தின் கிளைகளில் தரையிலிருந்து சுமார் 5 அடி உயரத்தில் நிழலான பகுதியில் தொங்கவிட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை பொறிகளை ஆய்வு செய்து அதில் விழுந்துள்ள இறந்த ஈக்களை அகற்றுவது பொறியின் செயல்திறனை அதிகரிக்கும். இது ஒரு உயிரியல் மேலாண்மை முறை என்பதால் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தின் எஞ்சிய நஞ்சு இருக்காது. இது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பழங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ஏக்கருக்கு 10 பொறிகள் வைப்பது அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதை விட செலவு குறைந்த முறையாகும்.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர்,

சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில், 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும், தேர்தல் களத்தில் அதை எடுத்துக் கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது.
ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82

இரண்டு தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81st வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதையடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததையடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக

0: திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சரான R.K. சண்முகம் செட்டியாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1953. தொழில், வணிகம், கலை, இலக்கியம், கொடை, கல்வி, அரசியல் என பலதரப்பட்ட துறைகளிலும் பிரகாசித்தவர். 50 வயதிற்கு மேல் முறையாக தமிழ் பயின்றவர். தாய்மொழி வழியாக ஒருவர் பெறும் கல்வியே வாழ்வில் சிறந்த விழுமியங்களை தருவதோடு சிறந்த பண்பாளர்களையும் உருவாக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். பேரறிஞர் அண்ணாவால் தென்னாட்டு தாகூர் என அழைக்கப்பட்டவர் R.K. சண்முகம் செட்டியார். பிரபல நகைச்சுவை எழுத்தாளர் தேவனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1957. ஆங்கில கதைகளையே படித்து பழக்கப்பட்டவர்களை தன் இயல்பான நகைச்சுவை மூலம் தமிழுக்கு இழுத்தவர். பேனா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் எழுத்தாளனுக்கும் எளிது என்பார் தேவன். தெம்மாங்கு பாடகர் TKS நடராஜனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. TKS கலைக்குழுவில் சேர்ந்து நாடகங்களில் நடித்து வந்த இவர் இரத்த பாசம், நீதிக்கு தலைவணங்கு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். வாங்க மாப்பிள வாங்க படத்தில் இடம்பெற்ற

0: கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா இனி நான் ஆண்டி ஒம்பூருத பொன்னம்மா என்னடி முனி அம்மா ஓம் கண்ணிலே மையே.
1: டி கே எஸ் நடராஜனை பட்டிதொட்டி எங்கும் பிரபலமாக்கியது. பொது உடைமை கொள்கை தந்த கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1818. தன் ஏழ்மை நிலைக்கு தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்காமல் வறுமையில் உழன்ற தொழிலாளர் வர்க்கம் குறித்து சிந்தித்தவர். உழைப்பினால் கிடைத்த பயன்களை அனைவரும் சமமாக பகிரும் வரை வேதங்கள் இல்லை. ஆனால் பகிர்ந்தது போக மிஞ்சியிருப்பது உபரி மதிப்பு. இதுவே மீண்டும் மூலதனமாகிறது என்றார் கார்ல் மார்க்ஸ். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜானி ஜெயில் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. பகத்சிங்கின் தியாகத்தால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஜானி ஜெயில் சிங். தவநடிக பூபதி என்று திரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பி யு சின்னப்பா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. ஜூபிட்டர் பிலிம்ஸின் சவுக்கடி சந்திரகாந்தா மூலம் திரையுலகில் அறிமுகமானவர். வசனம் பேசும் முறையாலும் சிறந்த

எந்த நடிப்பாலும் எம் கே தியாகராஜ பாகவதருக்கு இணையாக ரசிகர்களை கவர்ந்தவர் பி யு சின்னப்பா. கருப்பு வெள்ளை படங்களுக்கு தன் வனப்பால் வண்ணம் சேர்த்த டி ஆர் ராஜகுமாரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922. சந்திரலேகா அவரது திரைச்சாதனையின் உச்சமென்றால், மனோகரா படத்தில் வசந்த சேனை நடிப்பின் அடுத்த பரிமாணம்.

தமிழ் திரையின் வாணிபத்தை 1950களுக்கு முன்பே உலகளவில் உயர்த்தி இன்றளவும் மங்காத புகழில் ஓங்கி உயர்ந்து நிற்பவர் டி ஆர் ராஜகுமாரி. வட்டு எறிதல் வீராங்கனை கிருஷ்ணா பூனியா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1977. ஆசிய போட்டிகளில் இருமுறை வெண்கலப் பதக்கம் வென்ற இவர் பீஜிங் லண்டன் ஒலிம்பிக்கில் நமது நாட்டின் சார்பாக பங்கேற்றுள்ளார். மேலும் காமன்வெல்த் வட்டறிதல் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றவர் கிருஷ்ணா பூனியா.

பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது, பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது என்றவரிகளோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: खार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: வானொலியின் அலைவரிசைகளில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இளையோருக்கு. இன்று உடனடி பணம் இன்ஸ்டன்ட் கடன் செயலி குறித்த தொகுப்பு. வணக்கம் மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. சடனா கேஷ் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேப்பீங்களா, இல்ல ஃபேமிலி கிட்ட சொல்லுவீங்களா, இல்ல பேங்க் போகணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் விட ஒரு ஈஸியான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் தேடி போவீங்களா? ஆமாங்க, இது என்ன புதுசா இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ஆப்ஸ் உங்க மொபைல்ல உள்ள ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொஞ்சம் டைம்ல கேஷ டைரக்டா உங்க அக்கௌண்ட்ல, அதுவும் சில நேரத்துல மினிட்ஸ்
2: அப்படின்னு

அவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை த்ரெட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். உடனே நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஆனா ஒரு சில ஆப்ஸ் ஆர்பிஐ விதிகளுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆர்பிஐ விதிகளுக்கு உட்படாமலும் நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. அது எது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 நிமிஷம் கால் கடுக்க நின்னா கடுப்பாகுதுன்னு நினைக்காம டைரக்டா நீங்க பேங்க்ல போய் உங்களுடைய லோனை நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எதுக்கு பேங்க்ல சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்ஸ்ல மறைமுகமா உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் நடக்கும், மறைமுகமா உங்ககிட்ட அதிகமான பெனால்டி அமௌண்ட் வாங்குவாங்க. இதே நீங்க பேங்க்குக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காதுங்க. நீங்க டைரக்டாவே அவங்க கிட்ட நிறைய பல விஷயங்களை சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ யாருமே இதுல சிக்காம எந்த கஷ்டமும் பார்க்காம உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா உடனடியா ஆர்பிஐ யோட விதிகளுக்கு உட்பட்ட பேங்க்ல போயிட்டு நீங்க உங்களுடைய லோனை வாங்கிக்கலாம். சோ யாருமே இந்த மாதிரியான ஆப்ஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில விமலாவோட இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நேர்கள் இளையோருக்கு நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்தது உடனடி பணம் இன்ஸ்டன்ட் கடன் செயலி குறித்த தொகுப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ.
1: பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலைமலர்.

0: நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பி

பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்குவங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81 வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார்.
அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்று

0: என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

7:31, திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். இனி தெறிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலைநிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 14,000 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

0: இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினம். இந்த தினத்தை ஒவ்வொரு வருஷமும் மே மாசத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. உலகெங்கிலும் ஆஸ்துமா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்துமான்ற அமைப்பால ஏற்பாடு செய்யப்படுற ஒரு வருடாந்திர நிகழ்வு தான் இந்த உலக ஆஸ்துமா தினம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆஸ்துமா பாதிப்பு யாருக்கு ஏற்படலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: நுரையீரல வரக்கூடிய அலர்ஜி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்துமான்னு சொல்லுவோம். ஆஸ்துமா வர்றவங்களுக்கு நாள்பட்ட இருமல் இருக்கும். இருமும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தவிர்த்து மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது நடக்கும் பொழுது, மாடிப்படி ஏறும் பொழுது, ஓடும் பொழுது, இது ஒவ்வொரு வயதினருக்கும் இந்த அளவு மாறும். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விளையாடும் பொழுது ஓடும் பொழுது மூச்சு வாங்குவோம். அவங்கள போய் நல்லா விசாரித்தோம் அப்படின்னா அவங்க கூட விளையாடுறவங்களோட இவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும். இந்த மூச்சு விட சிரமம் சேர்ந்து அவங்களுக்கு மூச்சு விடும் பொழுது ஒரு விசில் சத்தம் மாதிரி கேட்கும். அதை நாங்கள் வீசிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஆஸ்துமாவில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். உலக அளவில் அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுது அப்படின்னா 60%

0: ஆஸ்துமா வரக்கூடிய மக்கள் 6 வயசுக்கு முன்னாடியே இதுக்கான சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கான உரிய மருத்துவத்தை எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய அறிக்கைகள் சொல்லுது. இது எதனால அப்படின்னா, இந்த ஆஸ்துமா ஏன் வருதுன்னா அலர்ஜினால் வருது. இந்த அலர்ஜியை நம்மளால் மொத்தமாக சரி பண்ணிட முடியாது. உடம்புல வரக்கூடிய எந்த அலர்ஜியுமே நம்மளால் மொத்தமாக சரி பண்ணிட முடியாது. அதை நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து அதுக்கான வைத்திய முறைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது கண்ட்ரோலாகவே இருக்கும். அது ஒருவேளை 1 வாரம் 10 நாள் அதுக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் திருப்பி திருப்பி நம்ம உடம்புல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால நம்ம உடல்நிலை மறுபடியும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி. அந்த அலர்ஜியை மொத்தமாக சரி பண்ணிட முடியாது. அதை நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அப்போ இந்த அலர்ஜி ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய மருந்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த மருந்து பக்க விளைவு கம்மியாகவும் இருக்கணும், அது ரொம்ப வேகமாகவும் நல்லாவும் வேலை பார்க்கணும். அப்படி ஒரு மருந்து எடுத்துக்கிட்டால் தான் அந்த பிரச்சனை நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்போது இந்த ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வைத்தியம் என்னன்னு கேட்டால் இன்னிலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உரி மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இதுக்கான வைத்தியம். இப்போ என்ன பார்க்க வரக்கூடிய இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிற நோயாளிகளே, நான் இன்னிலர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகத்தில் ஒரு பெரிய பயம் வரும். அந்த பயம் வந்து, ஐயோ இன்னிலரா, இது ரொம்ப மோசமான மருந்தாச்சே, இதை எடுக்க ஆரம்பித்தா நம்ம இதுக்கு அடிமை ஆகிடுவோமே, இதனால் நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருமே, இது வந்து ரொம்ப வயசானவங்க தான், ரொம்ப ரொம்ப நோய் முத்துனவங்க தானே இதை உபயோகப்படுத்தணும், நம்மளுக்கு எதுக்கு இந்த டாக்டர் இந்த மருந்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பயம். ஆக்சுவலாக இதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. ஏன் துளி கூட உண்மை இல்லைன்னா, இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், சரி பண்ண முடியாது. அப்போ இதுக்கான வைத்தியத்தை தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணும் பொழுது தான் இந்த பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இன்னேலர் எடுக்கிறனால நம்ம இதுக்கு அடிமையாகி இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அது கரெக்ட் இல்லை. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்னேலர் தொடர்ந்து எடுக்கணுன்றது தான் கரெக்டான திங்கிங்காக இருக்கணும். அதே மாதிரி இன்னேலர் யூஸ் பண்ணும்பொழுது அது வாயிலேருந்து டைரெக்டாக நம்ம நுரையீரலுக்கு போகும். அப்போ வேகமாக நுரையீரலுக்கு போகிறனால நுரையீரலில் அதுக்கான ரிலீஃப் சீக்கிரம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நுரையீரல்லேருந்து ரத்தத்தில் கலக்கிற அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. 0.5% கம்மியான மருந்து தான் நம்ம ரத்தத்தில் கலக்கும். அப்போ ரத்தத்தில் கலக்கிற அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. ஸோ எந்த நுரையீரல் அலர்ஜி இருக்கிறவங்க, எந்த வயசாக இருந்தாலும், சிறு வயசாக இருந்தாலும் சரி, நடு வயதினராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாலும் சரி, அது உங்களுக்கான முதல் வைத்தியம் இந்த இன்னேலர். இந்த இன்னேலரை கரெக்டாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த ஆஸ்துமான்ற பிரச்சனை ஒரு நம்ம தினந்தோறும் இருக்கக்கூடிய வேலைகளில் 1% கூட நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்ம நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னேலர் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே இந்த ஆஸ்துமாவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: 7:47 திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டிருக்கோம் காலை மலர். நேர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கிச் சுடும் இடத்தில் 13 பாரா பயிற்சியாளர்களால் நாளை முதல் 8 வரை காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் இரவு 7 முதல் 10 மணி வரையும் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு இப்ப இல்ல. ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கல. இனிமேல் எனக்கு யாரும்

7:52, திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிருக்கோம். காலைமலர் நேர்களே, தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு 2026 கல்வி ஆண்டு சேர்க்கைக்கான இணையவழி கலந்தாய்வு விண்ணப்பத்தினை THEA online.org என்கிற இணையதளத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 1 கிலோ தக்காளி 38 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய், பச்சை மிளகாய் 36.

கைக்காய் 30, சௌ சௌ 50, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 56, முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 68, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், சேனக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 1 கிலோ 54 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 10 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 330 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 380, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய் என இன்று திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம் இருக்குதுங்க.

நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இனி தெரிந்து கொள்ளலாம் வானிலை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: தரமான மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நாம கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹர்ட்ஸ்ல இது இதயராகம். நமக்கு பிடிச்ச மாதிரியான புது புது பாடல்களை கேட்கறதுக்கான நேரம்.

0: निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: கேட்டணிச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் நேர்களே. இன்னைக்கு காலையில மணி 8:45 வர இருக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களோட ஒரு சந்திப்பு கேட்க போறோம். அதை தொடர்ந்து 9 வர இருக்கிற அரங்கிசை நிகழ்ச்சி இசை பிரியர்களுக்காக ஆலப்புழா லக்ஷ்மி விநாயக் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க போறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வி சுந்தரேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

0: கேட்டடிஞ்சிருக்கோம். இதே ராகம், இதே ராகத்தோட நிறைவு பாடல் ஜூ படத்திலிருந்து.
1: கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கூடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ஒரு சிட்டாடி

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
3: வணக்கம் நேயர்களே, இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது? வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நம்ம சந்திக்கக்கூடிய கல்லூரி மாணவி, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் ஹரிணி.
3: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
4: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது, நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா.
3: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
4: இல்ல, நானே தேர்ந்தெடுத்துதான் படிக்கிறேன்.
3: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
4: நான் ஐடி ஃபீல்ட்ல பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
3: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
4: கேப்போம் சார்.
3: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்தா விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
4: ஆமா சார், ஏன்னா அது எங்களோட, நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கனால நான் கேப்பேன் சார்.
3: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
4: ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஃபியூச்சர் பிளானா இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
3: என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
4: எக்கனாமிக் லெவல்ல ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும்.
3: சர்வீஸ் ஓரியன்டெட் ஃபீல்டுல நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க?
4: ஆமா சார்.
3: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
5: ரோஷினி. எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ரொம்ப பிடிக்கும்.
3: எப்படி, மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
5: ஆமா, எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததாலதான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
3: சரி, உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
5: ரேடியோல பாட்டு கேட்பேன்.
3: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னா நிறைய ரேடியோல தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருக்கேன்.
3: மிடில் சாங், ஓல்டு சாங் எல்லாம் கேப்பீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் ரேடியோ கேப்பாங்களா?
5: இருக்கு, எங்க வீட்டுல இப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்கு, அதனால நாங்க இன்னும் கேட்டுட்டுதான் இருக்கோம்.
3: சரி, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
5: டிஆர் பட்டினம்.
3: டிஆர் பட்டினத்துல காரைக்கால் எஃப்எம் எப்படி கேக்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க?
5: எல்லாருமே பொதுவா வீட்டுல வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்கன்னா நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க.
3: கிராண்ட் ஃபாதர் கேக்குறாங்க, அதே போல அவங்க கேக்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேக்குறீங்க.
5: எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
3: டீச்சிங் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு?
5: இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஆசை.
3: சரி, உங்கள்ட்ட அப்படி என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க என்ன ஸ்கில்ல மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
5: எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாலேஜ்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது.
3: சரி, இப்ப அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? வணிகவியல் அப்படின்னா என்னங்க?
5: அதுல ஜர்னல்

0: பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா.
1: இது எல்லாருக்குமே தேவைதான் இல்லையா? காமர்ஸ் படிக்கலன்னா கூட ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காமர்ஸ் நாலேஜ்ங்கிறது தேவை. அதை நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
0: சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப உள்ளதுக்கு வந்து எல்லாமே பொதுவான இருக்கிறதால அது சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, அது மாதிரி இதுவரைக்கும் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா?
0: நான் படிக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
1: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல இனிமே உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க.
0: ஆமா.
1: இப்ப வானொலியில இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்ப நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு. அதனால அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும் சோசியல் மீடியா. இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நான்.
1: ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தருண்.
1: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
1: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
2: இப்ப செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
1: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
2: ஆமா.
1: சரி, ஓகே. இப்ப விழுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேப்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேப்பாங்க.
1: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
2: ஜெயந்தி.
1: அதனால நீங்களும் கேக்குறீங்க?
2: ஆமா.
1: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
2: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
1: சரி, நீங்க இப்ப காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் ஐடியா பண்ணிருக்கீங்க?
2: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா பிசினஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு.
1: சரி, உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க?
2: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு.
1: பிசினஸ் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு?
2: கண்டிப்பா.
1: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா.
1: அதுக்கு என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? ஏதாவது இவ்வளவு சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சிருக்கீங்களா?
2: அப்படிலாம் இல்ல, ஆனா பிசினஸ் பண்ணணும்.
1: பிசினஸ்னா என்ன பிசினஸ்ங்க?
2: இப்பக்கு எதுவும் பிளான் பண்ணல.
1: ஆனா வந்து நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்புறமே பிசினஸ்குள்ள இறங்கிடுவேன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் நீங்க காமர்ஸ் படிக்கிறீங்களா?
2: ஆமா.
1: சரி, இப்ப இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
2: ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்ப நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோவே பாத்துலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
1: லோக்கல் செய்திகள் வந்து நீங்க வானொலியில தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
2: ஆமா. இந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில வந்து இந்த முன்னாடி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
1: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: சார், என் பேர் விஜயலட்சுமி. நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊரு?
3: நெடுங்காடு சார்.
1: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேப்பீங்களா, எப்படிங்க?
3: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அத ரேடியோ ஓடிட்டு இருக்கோம். அதுல இருந்து நானும் சில நியூஸ் கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்னு போடுவாங்க, தகவல் சுரங்கம். அது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
1: காலை காம்போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டோட அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்ப டெய்லி ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கேக்குறீங்க இல்லையா?
3: கேப்போம் சார்.
1: நீங்க கேக்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்ப காலையில ரேடியோல ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
1: சரி, நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
3: வீட்டுல அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்றாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது அப்ராட்ல படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
1: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
3: ஐடி ஃபீல்ட்லயே நான் கோடிங் செக்டர்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
1: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
3: சரி.
1: சரி, ஓகே. இப்ப சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்துல வானொலி வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜி சொல்லுங்களேன்.
3: வேஸ்டா இந்த சோசியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
1: இப்ப மொபைல்ல பாக்கும்போது எல்லாமே விஷுவலா உங்களுக்கு கிடைச்சிருந்ததால நம்ம வந்து ஒரு கற்பனையா எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதுல வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியா கற்பனை பண்றதுக்கு வானொலிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா?

0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவர் சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அஜய்.
0: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய்
1: பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு காமர்ஸ்?
1: இல்ல, நான் வீட்டுல சொன்னாங்க.
0: வீட்டுல முக்கியமா யார் சொல்லி நீங்க இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
1: அக்கா.
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அக்கா எம்காம் படிச்சிட்டு இருக்கு.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
1: எனக்கு பேரளம்.
0: பேரளம், சரி. நீங்க காரைக்கால் எஃப்எம் கேப்பீங்களா? பேரளத்துல வந்து நம்ம ரேடியோ எப்படி கேக்குறாங்க?
1: எங்க வீட்லயும் கேப்பாங்க.

0: எனக்கு பேரளம்.
1: பேரளம், சரி. நீங்க காரைக்கால் எஃப்எம் கேட்பீங்களா? பேரளத்துல வந்து நம்ம ரேடியோ எப்படி கேக்குறாங்க?
0: எங்க வீட்லயும் கேட்பாங்க, எங்க என் வீட்டு உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேட்பாங்க.
1: சரி, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு?
0: விளையாடுவோம்.
1: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
0: கொக்கோ, கிரிக்கெட்.
1: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆனந்த் சார்.
3: என்ன படிக்கிறீங்க?
2: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
1: சரி, இப்ப நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க?
2: எனக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
1: ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
2: ஸ்போர்ட்ஸ்ல கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி
1: கூட போயிருக்கீங்க.
2: பேரளம் தான்
1: உங்க ஏரியால கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
2: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். எங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்டா விளையாட டீம்ஸ். நான் அங்கிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைட்ல ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாம அபிஷியல்ஸா எல்லாரும் கலந்து விளையாடுற, பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கலந்து விளையாடுற மாதிரி டீம் எல்லாம் இருக்கு.
1: சரி, உங்களுக்கு கோச்சஸ் எல்லாம் இருக்காங்களா?
2: இல்ல, நாங்களாம் பிளான் பண்ணி விளையாடுறதா, ஆனா எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி.
1: சரி, கபடி தவிர வேற என்ன கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ் எல்லாம் போவீங்களா?
2: அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்ல எல்லாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணிருக்கேன். 100-200 எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன்.
1: அதுல பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்களா?
2: நிறைய பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதுல பிரைஸ் பண்ணிருக்கேன்.
1: உங்களுக்கு வந்து நீங்க காமர்ஸ்லயும் ஈடுபாடோட இருக்கீங்க, அதே சமயத்துல விளையாட்டுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இது ரெண்டுல வந்து எது ரொம்ப போக்கஸ்டா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
2: இல்ல, அப்படி என்னால ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆயிட்டு நான் காலேஜஸ்லயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அது மாதிரி நான் டீச் பண்றது, பிளான் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்கா பண்ணுவேன். சோ அதனால எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும். ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டா தான் பண்ணுவேன். ரெண்டு விஷயம் பெட்டராகவே தெரியும். நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் இருக்கு. அதனால நான் ஈஸியாவே டெவலப் பண்ணி அதை டெல் பண்ணி சொல்லுவேன்.
1: உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்றீங்க. என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
2: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லா பண்ற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிபிக்கா கம்பேர் பண்ணி சொல்லணும் இல்ல, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்ல ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம கபடிங்கிறது ஒரு யூனிக்கா ஒரு மைண்ட், அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸ், அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடி பிசிக்கலா மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணா பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் பிசிக்கல் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டா பிளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால நம்ம வந்து ட்ரெயின் பண்றப்ப பிசிக்கல் மட்டும் இல்லாம மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
1: இப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
2: கரண்ட் ஜெனரேஷன்ல நிறைய நியூஸஸ், சோசியல் மீடியா, வீடியோஸ், எல்லாருக்கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கள இருந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாருக்கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனா ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் மாதிரியான ஒரு விஷயம். போக்கஸா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யூஸ் பண்றவங்களை தாண்டி வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ், பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலயே நம்ம அவங்ககிட்ட உட்காந்து பக்கத்துல உட்காந்து இருக்கிறப்ப அப்ப சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு, இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸ்ல கொஞ்சம் அப்டேட்டா இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பத்தி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்றப்ப நாங்க உட்காந்து பாட்டி தாத்தா பேசிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்றப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸ் அவ்வளவா நாங்க பார்க்க மாட்டோம், ஆனா அவங்க பாத்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்க கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
1: விளையாட்டு சார்ந்த செய்திகள் எல்லாம் வானொலியில் வரும்போது நீங்க இன்ட்ரெஸ்டா கேட்பீங்களா?
2: விளையாட்டுலாம் சம்பந்தமா கேட்பேன். யூனிக்கா நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்ல எக்ஸாம் டேட் ஏதாவது வந்துதான் சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட் எல்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸ தாண்டி ரேடியோல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
1: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டு துறையிலேயே இருக்கீங்க, அதே போல நிறைய பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்க வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த

0: அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.
1: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி, கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலையத்தின் நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்புழா லக்ஷ்மி விநாயக் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்கள், வி சுந்தரேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் பிரணமாம் யகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கீர்த்தனை, கவுளை ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்புழா லட்சுமி விநாயக் அவர்களின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி காணமூர்த்தே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காணமூர்த்தி ராகம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்புழா லட்சுமி விநாயக் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டோம். வி சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

9:59 திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கும். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 போடு ஆட்டம் போடு. காலை 10:45 இலக்கிய பேழை, சிறுகதை மன்னன் உரை வழங்குகிறார்

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தமிழகத்தில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில், ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை பெறுவதற்கான ஆலோசனைகளில் அக்கட்சித் தலைவர் திரு ஜோசப் விஜய் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே சென்னை பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் இன்று நடைபெறும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் தாவேகா சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். இக்கடிதத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். இந்தியா ஜமைக்கா இடையேயான வணிக உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டு தொழில் மற்றும் வணிக தலைவர்களுடன் கலந்துரையாடிய அவர், இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித்துடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொண்டார். வியட்நாம் அதிபர் டோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை அவர் மேற்கொள்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகள், உலர் பழங்கள், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாக்கும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 272 விசைப்படகுகள், மாவட்டம் முழுவதும் 585 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த படகுகளில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை சரி செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு உள்ளனர். சேதமடைந்த மீன் வலைகளை சரி செய்யும் பணியை மீனவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: காங்கோவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அமெரிக்காவின் டிலன் பெக்கல்ஸை 7-5, 6-3 என்ற நேர் சிற்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி கானங்களின் அணிவகுப்பாய் நாம கேட்க போறோம் போடு ஆட்டம் போடு.

0: அதிரடி சரவெடி கானங்களை நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு.
1: நம்

0: Musical lirica transiut.
1: Musica, musica, musica, musica, liozza.
2: Galile, galile, galile, galile, danzi. Musica, musica, musica, musica, vaio.
0: Musica lirica transiut.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, சிறுகதை மன்னன் என போற்றப்படும் புதுமை பித்தன் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
1: எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் என்னன்னா சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது. இவர் April 25, 1906 கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் பிறந்தவர். இவரோட தந்தையார் வந்து ஒரு தாசில்தாரா இருந்தாரு. செஞ்சி, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல இவரோட இளம் வயது கல்வி இருந்திருக்கு. இவரோட கல்லூரி கல்வி வந்து திருநெல்வேலி இந்து கல்லூரியில பயின்றார். இந்த கல்லூரிக்கு இன்னொரு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, பாரதியார், வாவு சிதம்பரனார் படித்த கல்லூரி அது. புதுமை பித்தன் அவர்களோட மனைவி பெயர் கமலா, மகள் தினகரி. முழு நேர எழுத்தாளரா இருந்தாரு. தந்தை மேல பிணக்கு ஏற்பட்டு எழுத்துக்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவரு. 42 வருடம்தான் இவர் வாழ்ந்தாரு. 20ஆம் நூற்றாண்டுல மிக சிறந்த சரியான சிறுகதை வடிவம் உள்ள சிறுகதைகளை கொடுத்த ஒரே சிறுகதை எழுத்தாளர் புதுமை பித்தன் ஐயா அவர்கள் தான். அவருடைய எழுத்துக்கள் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சிறுகதை வடிவத்தை காட்டிலும் எல்லா வகையிலையுமே புதுமையை தந்ததுனாலதான் அவருக்கு புதுமை பித்தன்கிற பெயர் கிடைச்சது. அவரோட முதல் சிறுகதை குலோப் ஜாமுன் காதல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து 1933 காந்தி இதழ்ல முதல்ல வெளிவந்தது. இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரா இருந்திருக்காரு, கட்டுரையாளரா இருந்திருக்காரு, சிறுகதை எழுத்தாளரா இருந்திருக்காரு. அதிகமான இலக்கிய பங்களிப்பை தமிழுக்கு கொடுத்தவரு. இதை எல்லாத்தையுமே இரா வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து தொகுத்திருக்காரு. 2002 இவருடைய தொகுப்புகள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசு நாட்டுடைமை ஆக்கியது. இவர் வந்து கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, தினமணியோட ஆண்டு மலர், நந்தன், இப்படி பல்வேறு இதழ்கள்ல அவரு எழுதிட்டு வந்தாரு. திரைப்படத்துறையிலேயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. M.K. தியாகராஜா பாகவதர் அவருடைய காமவள்ளி திரைப்படத்துக்காக கதை வசனம் எழுதுறதுக்கு போறப்பதான் புனேயில அவருக்கு காச நோய் ஏற்பட்டு இறுதியில திருவனந்தபுரத்துல அவரோட மனைவி வீட்டுல அவர் இறந்துட்டாரு. புதுமை பித்தன் அவர்கள் வந்து அவருடைய சிறுகதைகள்ல ஏழ்மை, பெண்களின் நிலை, மக்களின் அன்றாட நிலை, மக்களோட வறுமை எல்லாத்தையுமே சமூக நையாண்டி கலந்த ஒரு கதை வடிவமா அவரோட எழுத்துல சொல்லியிருப்பாரு. அவரோட எழுத்துல வந்து சென்னை, தஞ்சை, நெல்லை மக்களோட வட்டார வழக்கு அதிகமா இருக்கும். கதைகளை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள, குறிப்பிட்ட பக்கங்களுக்குள்ள அடக்கிட முடியாது. அது வந்து இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரமானது. அன்றாட வாழ்வியல்ல ஏழை மக்கள் படுற பாடையும் அப்படியே சொல்றதும் நம்மளோட கடமைதான் அப்படிங்கிற மாதிரி அவரோட எழுத்துக்களை, புதுமைகளை அவர் காமிச்சாரு. இவரோட கதைகளை நம்ம பார்த்தோம்னா பொன்னகரம் அப்படிங்கிற சிறப்பான ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், காஞ்சனை, செல்லம்மாள், இப்படி அவரோட கதைகள்ல நிறைய முக்கியமான கதைகளை நம்ம பார்க்கலாம். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கட்டுரைகள் நிறைய, 15 கவிதைகள், நாடகங்கள், புத்தக விமர்சனங்கள் அப்படின்னு இவர் இலக்கியத்துல கால் பதிக்காத இடமே இல்லை. அவ்வளோ புகழ் பெற்ற புதுமை பித்தன் அவர்களோட இந்த செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, அதாவது வயதான காலத்துல கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள பாசத்தை சொல்ற ஒரு சிறுகதை. பிரம்மநாயகம் பிள்ளையும் செல்லம்மாளும் ஒரு கிராமத்துல வாழ்றாங்க. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அங்க கடன், இப்படி வேற பிரச்சனைகள்னால அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. ஓரளவு படிச்சவர், நகரத்தை தாண்டி ஒரு தெருவிளக்கே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி உள்ள ஒரு வீட்டுல தான் அவர் வாடகை எடுத்து தங்க வேண்டிய சூழ்நல். பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கிறாரு. மாத சம்பளம் வந்து வாங்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, இடையில பண தேவைக்காக அப்பப்ப தவணை முறையில வாங்கிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ வறுமையான சூழல். நோய்வாய்ப்பட்ட மனைவியை வீட்டில் வச்சுட்டு அதிகாலையில் பழங்கஞ்சியோ எதையோ ஒன்று குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாரு. பிள்ளையை விட்டு வரையில் பார்த்து

0: இந்த அம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறது, இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவரோட கடமைகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லா சூழல்லையும் மனைவிக்கு ஏத்த மாதிரி மனைவிய ரொம்ப கவனிச்சு பாத்துக்கிற ஒரு சிறந்த கணவனா பிரம்மநாயகம் பிள்ளை பொறுமையான அவரா இருப்பாரு. கடைசியில ஒரு கையில அவங்க இறந்துடுறாங்க. செல்லம்மாளுக்காக ஆசையா மூணு புடவை முதலாளி கிட்ட தயங்கி தயங்கி கேட்டு வாங்கிட்டு வந்து, அதுல ஒரு புடவைய முத நாள் தான் செல்லம்மாள் வந்து இது எனக்கு பச்சை கலர் புடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த புடவைய அந்த அம்மாவை தனி ஆளாவர் தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி அந்த புடவைய கட்டி விட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சு விட்டு தலைமாட்டுல விளக்கி ஏத்தி அவங்க மேலே படாம அவரு கால் மாட்டிலே உட்காந்துக்குவாரு. இவ்வளோ நாள் அவஸ்தப்பட்ட ஒரு உயிர் வந்து அது நல்லா இருக்கிறதா அவருக்கு தெரியும். அவரோட கடமைகள் எல்லாமே அவர் சரியா செஞ்சதா அவர் ஒரு மனநிறைவோட இருப்பாரு. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், எல்லா காலத்திலையும் இப்போ உள்ள காலங்கள் எல்லாத்துலேயும் மனமுறிவு நிறைய பார்க்குறோம். கணவன் மனைவி எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத எல்லா காலத்துக்கும் ஏற்ற வகையில் இந்த சிறுகதையை புதுமை பித்தன் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருப்பாங்க.
1: புதுமை பித்தனின் செல்லம்மா சிறுகதையினை இலக்கிய பேழையில் பகிர்ந்து கொண்டார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். அடுத்த இலக்கிய பேழையில் கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளோடு இணைகிறார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள்.
2: அன்பு கலந்த துயரம் பழனி பாரதியின் கவிதைகளின் இருப்பாக இருக்கிறது. அன்புதான் உலகத்தை இயக்குகிறது. ஒரு கவிதையில் அவர் சொல்றாரு, காதலி வந்து தூரதேசத்துக்கு பயணம் கூறா, அப்ப வந்து அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத ரயில் நிலையத்தில் காட்சிகளை வச்சு எழுதியிருக்கிறாரு. உன் பெட்டிகளை சுமந்து வந்த சுமை தூக்கும் தொழிலாளி உன் எதிரில் அமர்ந்து உன்னையே பார்த்து கொண்டிருந்தவன், உன் பயணச்சீட்டை சரிபார்த்த பரிசோதகன், தேநீர் விற்றவன், உணவு கொடுத்தவன், இறங்கும் இடத்தில் உன்னை பத்திரமாய் வரவேற்க காத்திருந்தவன், எல்லோருமாக இருந்தேன் நான் வழியனுப்ப வர முடியாத உன் ரயில் பயணத்தில். இந்த கவிதை வந்து மழைப்பெண் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்குது. இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா புரியும், வழித்துணைக்கு வர முடியாதவன் தன்னோட தவிப்பை அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான். அன்பு செய்வதற்கு நாம் அருகில் இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதுதான் இந்த கவிதையுடைய பாடுபொருளாக உயிர் நாடியாக இருக்குது. இன்னொரு கவிதை பூரண பொற்குடம் அப்படிங்கிற கவிதையில், கவிதை என்பது ஒரு கவிதையை சொல்லும்போது அதோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா அது இல்லை. கவிதை எங்கேயுமே முடிக்கப்படுவதில்லை. பழனி பாரதியின் கவிதைகளும் கூட அப்படித்தான். அது ஏதோ ஒரு துக்கிய நிலையில் அதை வைத்துவிட்டு தான் அவர் வந்து தன்னோட கவிதைகளை எழுதியிருக்கிறார். கவிதை இன்னும் முடியவில்லை, வந்து சேராத ஒரு சொல் காத்திருக்க வைத்திருக்கிறது எல்லா சொற்களையும் அப்படிங்கிறார். பழனி பாரதியுடைய ஒட்டுமொத்த கவிதைகளுடைய உள்ளடக்கமும் தாக்கமும் இதுதான். கவிதை இன்னும் முடியவில்லை, வந்து சேராத ஒரு சொல் காக்க வைத்திருக்கிறது எல்லா சொற்களையும். இது வெறும் கவிதை மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. இது கவிதை வடிவில் இருக்குது, ஆனால் இது வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறார்கள். உறவுகள் தம்மை விட்டு போய்விடுகின்றன, அல்லது பொருள் போய்விடுகிறது, பணி இழந்து விடுகிறோம், பொருளாதாரம் இழந்து விடுகிறோம், எல்லாம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் இந்த கவிதை வந்து கவிதை வாயிலாக சொல்கிறது. கவிதைங்கிறது எப்போவுமே வந்து நேரடித்தன்மை இல்லாத மொழி வழி பூடகமான ஒரு விஷயம். அவருடைய அண்மையில் வெளிவந்த நிலவு ஒரு கதை சொல்லி அப்படிங்கிற புத்தகத்தில் அற்புதமான கவிதைகள் கொண்ட புத்தகம் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை தலைகோதும் ஒளி அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த தலைகோதும் ஒளி அப்படிங்கிறத வந்து ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறாரு. தலைகோதும் ஒளி அப்படிங்கிறது வந்து ஒரு படிமமாக வருது, அதாவது ஞான நிலையை தான் அவர் சொல்கிறாரு. ஞானம் தம்மை வந்து சேர்வது, நாமே நம்மை கண்டுகொள்வதை தான் அவர் தலைகோதும் ஒளி அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஒளியாக பயணிக்க விரும்புகிறேன், ஒளியின் வேகத்தில் அல்ல. இருளை தலைகோதி உறங்க வைக்கும் மென்னொழியாக, இதுதான். எந்த கனத்த ஒரு இதாகவும் இல்லாமல் மிக லேசாக மிக மென்மையாக தான் இருந்தால் போதும். அதாவது வாழ்வு மிக ஆர்ப்பாட்டமாக மிக கனமாக மிகுந்த சுமையுடையதாக இல்லாமல் இலகுவாக நான் வாழ நினைக்கிறேன். அது நான் என்பது கூட உணர்த்தப்படாமல் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு மிக எளிமையானதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிய வைக்கிறார். இருள் விழுங்கிய வானத்தின் பெருமரத்தின் அடையில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஒரு அகல் விளக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நடைபாதையில் ஒரு விளக்கு எரியுது, அது யார் ஏற்றப்பட்டது, அல்லது நடைபாதை மரம் யாரால் வைக்கப்பட்டது, அல்லது நாம் பயனடையும் தென்னையோ மா பலாவோ அது நாம் தான் நட்டிருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. கலீல் ஜிப்ரான் சொல்வான், இது என் அறுவடை காலமானால் நினைவுக்கு வராத எந்த பருவத்தில் நான் விதைக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே எதுவுமே நாம் செஞ்சதில்லை, நமக்காக பிறர் செஞ்சது தான். பிறருடைய நிழலில், பிறருடைய தயவில், பிறருடைய செயல்பாட்டில்தான் நமது இருப்பு எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கவிதை வந்து காட்டுது. இதில் வந்து நான் அப்படிங்கிற இடத்துக்கு இடம் இல்லாமல் போகுது. எங்கே நான் இல்லையோ அங்கதான்

நாம் நாமாக இருக்க முடியும். இருள் விழுங்கிய வானத்தின் பெருமரத்தின் அடியில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஒரு அகல் விளக்காக தனது இருப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் மேலும் சொல்கிறாரு, புல்வெளியில் பனித்துளியை ஒளிர வைக்கும் ஒரு மின்மினியாக. ரொம்ப அழகாக இயற்கையுடைய படிமத்திலிருந்து ஒரு குறியீட்டை காட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து அவர் மேலேயும் சொல்கிறார், யாரும் இல்லாத தனி அறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக. யாரும் இல்லாத அறையில் ஏன் விளக்கறியணும்? ஏன் சுவர்கள் சுவரும் பார்த்து கொள்ளாதா? இருள் தன் முகத்தையே பார்த்து கொள்ளாதா? இது பயன்பாடு இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த கவிதையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரும் இல்லாத தனி அறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக அப்படிங்கிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், பிரபஞ்ச வெளியில் என்னை தேடி நகரும் ஒரு மஞ்சள் ஒளியாக அப்படிங்கிறார். இங்கே மஞ்சள் ஒளி அப்படிங்கிறத நான் வந்து ஒரு குறியீடாக பார்க்குறேன். அப்போ ஞான நிலையை குறிக்கிறதா தான் அந்த கவிதையை நான் வந்து பார்க்குறேன். தலை கோதும் ஒளி அப்படிங்கிறது தான் கவிதையுடைய தலைப்பு. இன்னொரு முறை இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு ஒளியாக பயணிக்க விரும்புகிறேன், ஒளியின் வேகத்தில் அல்ல.

0: அஞ்சல் ஒளி அப்படிங்கிறத நான் வந்து ஒரு குறியீடாக பார்க்குறேன். அப்போ ஞான நிலையை குறிக்கிறதா தான் அந்த கவிதையை நான் வந்து பார்க்குறேன். தலை கோதும் ஒளி அப்படிங்கிறது தான் கவிதையுடைய தலைப்பு. இன்னொரு முறை இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு ஒளியாக பயணிக்க விரும்புகிறேன், ஒளியின் வேகத்தில் அல்ல. இருளை தலைகோதி உறங்க வைக்கும் மென்னொழியாக, இருள் விளங்கிய வனத்தின் பெருமரத்தனடியில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஒரு அகல் விளக்காக, புல்வெளியில் பனித்துளியை உறங்க வைக்கும் ஒரு மின்மினியாக, யாருமில்லா தனியறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக, பிரபஞ்ச வெளியில் என்னை தேடி நகரும் ஒரு மஞ்சள் ஒளியாக.
1: கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளில் சிலவற்றை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: உருவாக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: தென்சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதலில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: இன்னும் சில நொடிகளில் தேன் சிந்தும் நேரம்.
1: வணக்கம். செய்திச்சு

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் உதயம்.

நேரம் 11:20 நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை தேன்சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் படம் நல்வாழ்த்துக்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நீங்க வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்க வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
2: செம்மறி ஆட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: மலேசியா வாசுதேவன் வாணிஜியரம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளும். படம் இளமை ஒரு பூங்காற்று.

முட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் ஆத்தாடியம்மாடி தேன் முட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் உருகுது மருகுது.

உருகுது மருகுது குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான் குளிரும் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அக்னி தீர்த்தம் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
1: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
2: அந்த சைப்ரஸ்

0: மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
1: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
2: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளவு உதவி செய்யும்.
3: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதுல ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
4: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
5: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ற முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும்.
6: டைம் 4 இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல, வெயில் வேற கொளுத்துது. எங்க அவளை போய் கொஞ்சம் கூட்டம் வந்துருங்களேன்.
7: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
8: சபா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியா போட்டு விடுங்கப்பா.
7: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
6: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
8: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வே வந்ததும் அது இதுன்னு இருக்க.
6: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
8: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
6: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.

0: வெயில் வேற கொளுத்துது. ஏங்க அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியா போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டு.
4: நேரம் 11:56, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியவர்.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: யாராது காலங்காத்தாலேயே வேலை செய்ய விடமாட்டாங்களே.
3: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
2: அடடே ஆசிவா, உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
4: நீயா நிச்சயமா எதிர்பார்த்திருப்ப, தெரியும் எனக்கு.
5: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கறது இந்த ஊருக்கே தெரியும்.
4: என்ன கிளீனிங் ஒர்க் எல்லாம் பலமா போயிட்டு இருக்கு?
2: ஆமா நண்பா, நிறைய குப்பை சேர்ந்துருச்சு, அதனாலதான் முடிச்சிட்டேன். அந்த பக்கெட்ல இருக்கிறத கொண்டு போய்
4: பக்கத்துல எம்டியா இருக்கிற பிளாட்ல போட போற. அதானே, உன் வீடு சுத்தமா இருக்கணும். சூழலை பத்தி நீ எல்லாம் எங்க கவலைப்பட போற?
2: ஏய் நிறுத்து நண்பா, தெரிஞ்ச மாதிரி பேசாத. என் வீடு மட்டும் இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்க இடம், நான் குடியிருக்கிற தெருவு, இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை தான் இப்ப நான் செயல்படுத்த போறேன்.
4: அப்படியா? சபாஸ் நண்பா, உன்ன மாதிரியே எல்லாரும் மாறிட்டா நம்ம ஏரியாவே சுத்தமா மாறிடும். ஆமா, என்ன ஐடியா, அதுதான் கொஞ்சம் சொல்ல.
2: சேர்த்து வச்சிருக்கிற குப்பையெல்லாம் யாருக்கும் தெரியாம நைஸா கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல போட்டுற வேண்டியதுதான். எப்படி ஐடியா?
6: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
4: நீங்க எல்லாம் எங்க திருந்த போறீங்க? ஏதாவது ஒரு வகையில நம்ம சூழலை கெடுக்கணும், அதுக்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணுவீங்க இந்த மாதிரி?
2: என்ன நண்பா இது, பக்கத்து பிளாட்ல போட்டாலும் திட்டுற, ஆத்துல போட்டாலும் திட்டுற, வேற நான் என்னதான் பண்றது?
6: இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
4: மக்கும் குப்பை மக்கா குப்பை இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கே வந்து சேவை செய்யற தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுத்தா போதும். அத விட்டுபிட்டு
7: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள். முதலில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு, வி சச்சிதானந்தம் அவர்கள் வயலின்.

நேர்கள் இதுவரை கேட்டது லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு, வி சச்சிதானந்தம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்களின் மிருதங்கம். சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம் டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு, ஸ்ரீரஞ்சனி ராம்குமார் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் மிருதங்கம், எஸ் பாலாஜி சாய்ராமன் மோர்சின்.

நேயர்கள் கேட்டது டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு. ஸ்ரீரஞ்சனி ராம்குமார் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ. சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ். பாலாஜி சாய்ராமன் அவர்கள் மோர்சிங். திருஷாபள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள்:

கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாத்துடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது.
மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்ட்டா பதவியேற்றார்.

0: தெற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர் பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480-க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 12:50. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
3: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இலினி பக்கானர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதலில் விசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுர கீதம். மதுர கீதம் தரும் முதல் பாடல்

ஒலித்த பாடல் நான் அவன் இல்லை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருப்பது. தொடரும் பாடல் ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சி வானொலியின் முதலலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம் காவிய கானங்களின் அணிவகுப்பாய். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம், ஏ பி கோமலா குரல்களில்.

0: முத்தம் கொடுக்க.
1: ஏன்னி பாட்டை நிறுத்திட்டீங்க?
2: நீங்களா?
1: அண்ணி, குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்.
2: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: जाए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: காவிய கானங்களின் அணிவகுப்பாய் நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மந்திரி குமாரி படத்திலிருந்து, திருச்சி லோகநாதன் ஜிக்கி குரல்களில்.

தரமான மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காவிய கானங்களின் அணிவகுப்பாய் நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் மெல்ல பேசுங்கள் படத்திலிருந்து, தீபன் சக்கரவர்த்தி பாடியிருப்பது.

ஒலித்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில் மெல்ல பேசுங்கள் படத்திலிருந்து. தொடர்வது ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில்.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: மதுர கீதத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் நானல் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பேசு ஷிலா குரல்களில்

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். இனி கேட்கலாம் நமது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்றுமுன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு

அமைக்கும் நடவடிக்கைகள் களை கட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு ஹோண்ட்ரஸ், பெலைஸ், டோமினிகா நாடுகளுக்கு வரும் 8ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை, உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர் பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நடைபெறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவீகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் 2:15 கேட்கலாம் வேளாண் அரங்கம். இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi condemns attack on UAE's Fujairah resulting in injuries to 3 Indian nationals. Calls for dialogue and diplomacy to restore peace and stability across West Asia. US and Iran launch fresh attacks in the Gulf as the two sides wrestle control over Strait of Hormuz. External Affairs Minister S. Jaishankar holds talks with his Jamaican counterpart Kamina J. Smith, calls for stronger economic ties between the two countries. Political activities begin for government formation in Tamil Nadu and Kerala after declaration of assembly poll results. Education Minister Dharmendra Pradhan emphasizes need to transform India's research ecosystem to deliver innovation-driven outcomes. And in IPL cricket, Delhi Capitals to take on Chennai Super Kings in Delhi this evening. Prime Minister Narendra Modi has strongly condemned the attacks on UAE's Fujairah that resulted in injuries to 3 Indian nationals. In a social media

0: to you know his son.
1: BJP MPs Raghav Chadha, Ashok Mittal, Sandeep Pathak and Rajendra Gupta met President Draupadi Murmu at Rashtrapati Bhavan today to express concern over the alleged misuse of state machinery by the AAP-led government in Punjab. Speaking to reporters after the meeting, Raghav Chadha accused the AAP-led Punjab government of using state machinery to target Rajya Sabha MPs who recently quit the party and joined the BJP. Meanwhile, Punjab Chief Minister Bhagwant Mann also met President Draupadi Murmu in connection with the recent defection of 7 AAP Rajya Sabha MPs to the BJP. Speaking to reporters after the meeting, Mr. Mann said the merger of AAP MPs is unconstitutional and demanded their disqualification from the Rajya Sabha. News just in. The BJP has appointed senior party leader and Union Minister Amit Shah as central observer for the election of the leader of the Legislative Party in West Bengal. Odisha Chief Minister Mohan Charan Majhi has been appointed as the central co-observer in the state, while Union Minister JP Nadda has been appointed as central observer for the election of the leader of the Legislative Party in Assam. Haryana Chief Minister Naib Singh Saini has been appointed as central co-observer in the state. These names were approved by the BJP Parliamentary Board for central observers. In Bihar, 12 people lost their lives in separate incidents of storm, rain and lightning yesterday. 5 deaths were reported from East Champaran district, 4 from Aurangabad and 3 from Gaya district. Chief Minister Samrat Chaudhary has expressed deep grief over the incidents. The Indian Meteorological Department, IMD, has forecast light to moderate rainfall with thunderstorms, lightning and gusty winds over Madhya Pradesh, Vidarbha and Chhattisgarh during the next 2 days. Parts of Uttar Pradesh, Jharkhand, Odisha, Chhattisgarh, Andhra Pradesh, Madhya Pradesh and Gangetic West Bengal are expected to experience similar conditions today. In IPL cricket, host Delhi Capitals will face Chennai Super Kings at Arun Jaitley Stadium this evening. The match will begin at 7:30 this evening. Last night, hosts Mumbai Indians defeated Lucknow Super Giants by 6 wickets at Wankhede Stadium. Chasing the target of 229 runs, Mumbai Indians overhauled the score in 18.4 overs at the loss of 4 wickets. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi condemns attack on UAE's Fujairah, resulting in injuries to 3 Indian nationals. Calls for dialogue and diplomacy to restore peace and stability across West Asia. US and Iran launch fresh attacks in the Gulf as the two sides wrestle control over Strait of Hormuz. External Affairs Minister S. Jaishankar holds talks with his Jamaican counterpart. Kamina J. Smith calls for stronger economic ties between the two countries. Political activities begin for government formation in West Bengal, Tamil Nadu and Kerala after declaration of assembly poll results. Education Minister Dharmendra Pradhan emphasizes need to transform India's research ecosystem. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்பப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரிய விவசாயத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நஞ்சில்லா உணவு உற்பத்தி அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல இருந்தது. எந்தவித நோய் நொடியும் இல்லாத உணவே மருந்தாக இருந்ததுன்னு நாம சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாயத்தையே கையில எடுத்து நாமும் ஒரு நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கு காரணமாக இருப்போமே அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய விவசாயிகள் மண்ணுக்கும் சரி மனிதனுக்கும் சரி ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அம்மா அவங்க வேளாண் துறையோடு தொடர்பு கொண்டு இயற்கை உரம் தயாரிப்பிற்கான பல பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இயற்கை உரம் தயாரிப்புல ஈடுபட்டு வராங்க. எப்படி? இதோ உங்களின் செவிகளுக்கு விருந்தாய்.
4: வணக்கம் நேயர்களே,
0: இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல்

0: பற்றிய ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி முத்துலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அம்மா, இன்னைக்கு வந்து உரம் போட்டா மண்ணு கெட்டு போகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. எல்லாம் அதனால இயற்கை இடுபொருட்களுக்கு போறாங்க. அதனாலதான் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தெரியுமா எப்படி செய்யணும்னு?
1: எங்க வீட்லயுமே எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே எங்க வீட்டுல மாடு நிறைய இருக்கும், அந்த இலைதலை இது போட்டுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போல நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீட்லயும் உரம் போட விட மாட்டாங்க. எங்க மாமனார் வந்து உரம் போடக்கூடாது, நம்ம சாப்பிடற சாப்பாடு அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்க கொஞ்சம் அதுல அதிகமா வருமானம் தேவைப்படுது அப்படிங்கறதுனால யூரியா பொட்டாசு டிஎபி இது மாதிரி போட்டு விவசாயம் பண்ணோம். அப்புறம் திருப்பி சொன்னாங்க, நம்ம எப்போதும் பாரம்பரியமா செஞ்சது மாதிரி செய்வோம், இதனாலதான் எல்லாருக்கும் வந்து இப்ப சின்ன வயசு குழந்தைங்க சக்கரை வருது, கண் பார்வை கம்மியா இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. நம்மளே வந்து இப்ப ஒரு 2 ஏக்கரை வந்து இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பண்ணுவோம்ட்டு, அதாவது நாங்க அந்த இலை எல்லாம் இதெல்லாம் போடுவோம். அப்ப அந்த குளிஞ்சி இலையமே இல்ல சார், எல்லாமே போனோம்னா என்னன்னா, நான் வந்து உழவர் மன்ற அமைப்பாளரா இருக்கேன், உழவர் நண்பனா இருக்கேன், ஆத்மா கமிட்டி மெம்பரா இருக்கேன். அங்க வந்து கண்டூனூர் பயணத்துல வந்து நிறைய இடம் கோயம்புத்தூர் திருச்சி அக்ரிகாலேஜ் ஃபுல்லா வந்து கூட்டிட்டு போய் காமிப்பாங்க தொழில்நுட்பம் எப்படி செய்யறதுன்னு. அது போல வம்பள்ளையும் வந்து வம்பன் கேவிக்கையில வந்து மெம்பரா இருக்கேன். அங்க வந்து இது எப்படி எல்லாம் செய்யறது அப்படின்னா, நம்ம ஏன்னா வேளாண்மை அதிகாரிகளோட வந்து தொடர்பு நிறைய, அவங்கதான் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. எங்க ஊர்ல ஒரு 55 விவசாயிக்கு அவங்க வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி, பஞ்சகாவியா தயாரிக்கிறது எப்படி, மீன் அமிலம் மூலிகை பூச்சி வரட்டி இதெல்லாம் வந்து தயார் பண்ணி முதல்ல உங்க இடத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரம்மெல்லாம் கொடுத்து நம்ம விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுனால அவங்க தயார் பண்ண சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, அப்ப அவங்களே கொடுப்பாங்க ஒரு 12 அடி நீளம், 4 அடி அகலத்துல ஒரு பெட்டு கொடுத்தாங்க பச்சை கலர்ல, ஒரு 1/2 கிலோ வந்து மண்புழு உரம் கொடுத்தாங்க. இதத்தே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் தயார் பண்ணி பாத்துக்கிட்டோம். அவங்க வந்து பாப்பாங்க இது எப்படி செய்யணும். அது வந்து ஒரு திருப்பம் என்ன வந்து, நான் தயார் பண்ணப்ப புழுவெல்லாம் ஓடி போச்சு. எப்படி ஓடுச்சு அப்படின்னா, குப்பைய வந்து பக்கத்துல வந்து சாணத்தை போட்டு விட்டேன், இங்க பெட்டில இருக்கிறது வந்து அந்த இது கொஞ்சம் காய காய அதுக்கு வாசனை எடுத்து ஓடிடுச்சு. சார் உன்னோட புழுவே காணுமே சார் அப்படின்னு, ஏமா குப்பை குழி பக்கத்துல போட்டிருக்கியா அப்படின்னாங்க. ஆமா சார்னே, அப்ப அதை தோண்டி பாருங்க அதுல இருக்கும்னாங்க. அப்புறம் அதுல உள்ள புழுவெல்லாம் புறக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குப்பையில கொண்டு வயல்ல கொண்டு போட்டு அதுக்கப்புறம் எதுக்கு போட்டேன் ஏன்னு கேட்டா, அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் நேரடியா வயல போட்டுருவோம், வயல போட்டுதான் உழவு செய்வோம். உழவு செய்யல அந்த குப்பை பூரா நம்ம நடவு செய்யற நேரத்துல கரையாந்து நிப்படும், மண்ணா போயிடும், அது நமக்கு தெரியாது. அதுக்கிட்டே நம்ம ஒரு குப்பை குழிய போட்டு அதுல சேமிச்சு மக்குன தொழு உர தள்ளிய கொண்டு போயிட்டு விவசாயம் பண்ணுவோம். அதை இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வந்து அதை மக்குனத வந்து நம்ம அள்ளி போட்டு அதை வந்து நம்ம குச்சியெல்லாம் இல்லாம நம்மளே வந்து மண்புழு உரமா தயார் பண்ணி போட்டோம்னா மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சத்து, நம்ம நஞ்சு இல்லாத உணவை சாப்பிட்டது மாதிரி நம்ம செய்யணுங்கிறது எனக்கு இந்த விஷயத்த கத்து கொடுத்தப்பற வேளாண்மை துறையில தான் எல்லாத்தையுமே கத்து கொடுத்தாங்க.
0: சரிம்மா, நீங்க வாட்டுக்கு சொல்றீங்க திருச்சி கோயம்புத்தூர் இப்பெல்லாம் போயிருவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விவசாயி ஊர் சுத்த போனா என்ன நன்மை கிடைக்கும் நீங்க சொல்லுங்க.
1: ஒரு விவசாயி ஊர் சுத்த போனா நம்ம விஷயத்த பல விஷயத்த நம்ம கத்துக்குருவோம். அங்க எப்படி எல்லாம் விவசாயம் பண்றாங்க, எப்படி இந்த மண்புழு உரம் தயார் பண்றாங்க, உரம் போட்ட இடம் எப்படி, நம்ம வந்து அந்த உரம் போடாதது எப்படி, இந்த மண்புழு உரத்தை எப்படி தயார் பண்ணாங்க. போனோன்னா இங்க நிறைய கேள்வி கேட்பேன் எப்போதுமே, ஏமா வந்து இது எத்தனை நாள் போகணும், இது எவ்வளவு வரும், எத்தனை நாள் தண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்பேன். என்னோட வரவங்க கூட சொல்லுவாங்க, முத்துலட்சுமி அம்மா வந்து அவசரமா போகணும்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேள்வி கேட்கதான் வந்திருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்திருக்கோம் அப்படின்னு போயிட்டு நான் நிறைய கேள்வி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிடுவேன். நம்ம திருச்சி போனோம்னா திருச்சி அந்த காலேஜ்ல வந்து எப்படி அக்ரிகாலேஜ்ல ஒரு பக்கிட்டு வந்து உரம் போடாம நட்டுருப்பாங்க, ஒரு பக்கிட்டு கொஞ்சம் சாமியலுக்கு உரம் போட்டுருப்பாங்க, காலேஜ் பிள்ளைங்க வந்து அது டைனர் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறது வெயில் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன் பாத்துக்கிட்டு வந்து நம்ம எப்படி செய்யணும். இப்ப நான் 2 ஏக்கர் வச்சிருக்கேன் அப்படின்னா 2 ஏக்கர் வந்து உரம் போட்டு விவசாயம் பண்றது, ஏன்னா மழை வரையில தான் நம்ம போட முடியும். இது மண்புழு உரம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா தண்ணி எந்த நேரமும் இருக்கணும், ஏன்னா அந்த மண்புழு உரத்துல அந்த புழுவோட முட்டை இருக்கும், அதை நிறைய வந்து பெருக்கத்தை கொடுத்து மண்டை தோண்டி தோண்டி சாப்பிட்டுக்கிட்டு பயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வந்து ஒரு உரத்தை கொடுக்கும்.
0: சிறப்பு, அதாவது உங்களுடைய பயணம் வந்து எப்படி பயனுள்ளதா இருக்கு, அதனால கேட்டுட்டு இருக்க உழவர்களும் கட்டாயமா இது மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்க, கோயம்புத்தூர் கூப்பிட்டாங்க, திருச்சி கூப்பிட்டாங்கன்னா போங்க, நல்ல பயனுள்ள பயணமா அமையும் அப்படின்னு முத்துலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, இப்ப நான் மண்புழு உரம் தயாரிக்கிறேன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைய சொல்லுங்கம்மா. தொடக்கத்துல இருந்து
1: மண்புழு உரம் தயார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பச்சை சாணத்தை அள்ளி போட்டுற கூடாது, அந்த பச்சை சாணத்துல வந்து புழு இருக்கும். நம்ம மாடு சாணி போட்ட உடனே வண்டு பூச்சி இதெல்லாம் அந்த பயில ஈ உட்காந்து இந்த புழுவெல்லாம் விட்டுரும். அந்த உரத்தை அள்ளி போட்டு நல்லா மக்க வச்சு மக்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சிமெண்ட் தர கல்லு தர இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னா, ஒரு படுதால விரிச்சு அந்த குப்பையெல்லாம் அந்த சாணத்தை அள்ளி அதுல போட்டு நல்லா காய வச்சு, நமக்கு அவசரம்னா நிறைய வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னா கட்டி இல்லாம நல்ல ஒரு கம்பி, நம்ம வக்கி அரிக்கிற கம்பி இருக்கு, அதால நல்ல

0: தட்டி புட்டு அப்படி கட்டி இல்லாம நல்லா அதை பாய வச்சு அதை திருப்பி என்ன பண்ணணும், உள்ள இருக்க செட்டுகள் அள்ளிய கொண்ட போட்டு நல்லா தண்ணி விட்டு அதை நல்லா சூடு இல்லாம அதை வந்து நான் வந்து சிமெண்ட் பெட்டும் கட்டி இருக்கிறேன். அவங்க வேளாண்மை துறையில கொடுத்த பெட்டும் வச்சிருக்கேன். ஆனா அந்த பெட்டுல தான் ரொம்ப சிறப்பா வருது. சிமெண்ட்டுக்கு கூட கொஞ்சம் புழு இறந்துருது, ஓடிடுது. இதை அள்ளி போட்டு ஒரு 5 நாளைக்கு அதை அள்ளி போட்டுட்டு 5 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டோம்னாக்கா தண்ணி விட்டு அப்படி நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூடு ஏறாம இருக்கணும் குப்பை. ஏன்னா அந்த மண் புழு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது இறந்து போயிடும். அதை அள்ளி அதுல போட்டுறணும். இப்போ ஒரு டன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 கிலோ புழு விட்டுறணும். 2 கிலோ 1 கிலோ போதும். இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய வந்து சாப்பிட்டோம், சாப்பிட்டதுனால 2 கிலோ புழு விட்டணும். நான் விட்டுருக்கு வந்து அசினியா புழுன்னு சொல்லி விட்டேன்.
1: அது எங்க இருந்து வாங்குறது?
0: அது வந்து நாமக்கல்ல இருந்து எனக்கு ஒரு அக்கறி ஒரு பொண்ணு தான் வாங்கி கொண்டாந்து கொடுத்துச்சு. அங்கிருந்து கொண்டாந்து கொடுத்துச்சு. அது கொஞ்சம் ரோஸ் கலரா இருக்கும், அது நல்லா சீக்கிரம் சாப்பிடுமா. அது எப்படி சாப்பிடணும்னா நம்ம 2 கிலோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 கிலோ போட்டா 60 நாள் ஆகும். 2 கிலோ போட்டோம் அப்படின்னா 50 நாளே ரெடி ஆயிரும். அப்படியே காப்பி தூள் மாதிரி அது சாப்பிட்டு அந்த புளிக்கையை தள்ளி தள்ளி வச்சிரும். தள்ளி வச்சோம்னா நமக்கே தெரியும், இப்படி கை வச்சு பார்த்தோம்னா பத பதன் இருக்கும். அப்ப நம்ம 5 நாளைக்கு தண்ணியை நிப்பாட்டிடணும். 5 நாளைக்கு தண்ணி நிப்பாட்டினா அந்த புழு வந்து உள்ள போயிரும். உள்ள போய் அந்த நமக்கு மேல ஈரம் இல்ல, கீழே ஈரமா இருக்கு, அது கீழே இறங்கிக்கிறோம். அப்ப வந்து பரவி பரவி அதை அள்ளி நம்ம சல்லடையை வச்சு சலிக்கிறோம். சலிச்சு நம்ம வந்து அதை சேமிச்சு வச்சுக்கிறோம். முத அறுவடை வந்து நமக்கு 50 அல்லது 60 நாள்ல ரெடி ஆயிரும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்னா ஒரு அங்கிட்டு ஒரு 20 நாள் செண்டு ரெண்டாவது அறுவடை. அந்த ரெண்டாவது அறுவடை முடிச்ச உடனே அந்த நம்ம வந்து போட்டிருக்க குப்பை வந்து அப்படியே கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். அதை மெது மெதுவா கைய வச்சு நம்ம கிளறி விட்டுறணும். கிளறி விட்டோம்னா சாப்பிடறதுக்கு வந்து நல்லா தோதா இருக்கும். அப்ப வந்து லாஸ்ட் வந்து எப்படின்னா அங்கிட்டு ஒரு 20 நாள். அப்ப வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே சலிச்சு அதுக்கு இடையில நம்ம இன்னொரு பக்கம் ரெடி பண்ணி வச்சிடணும். இன்னொரு பக்கம் ரெடி காய வச்சு அது மாதிரி நல்லா ஆற வச்சு அதுல உள்ள புழுவெல்லாம் இல்லாம வச்சுட்டு வச்சோம்னா இதை சலிச்ச உடனே இவங்கள இருந்து அங்கிட்டு விட்டுறணும். அந்த பெட்டுக்கு மாத்திரணும். இப்ப இவங்களும் இந்த 2 கிலோ விட்டோம்னா அவங்க 3 கிலோவா வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம 2 பெட்டுக்கு போட்டுக்கறலாம். இதை போட்ட உடனே நம்ம இதை நம்ம சலிச்சு போட்டுக்கிற மண்புழு உரத்தை நல்லா தண்ணி விட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதுல வந்து முட்டை இருக்கும், நல்ல பத பதன்னு எந்த நேரம் அப்படி புடிச்சோம்னா கொல்கட்டை மாதிரி இருக்கணும். அதுல வச்சிடணும். ஒரு டன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மக்கின குப்பை, நல்ல கல்லு குச்சி எல்லாம் சில பேருந்து இலை தலையெல்லாம் போடுவாங்க, நான் அது போட மாட்டேன். நான் வந்து இப்ப நான் குப்பை வாங்குறவங்கள்ட்ட எப்படின்னா நான் அந்த பெட்டை கொண்டு அடிச்சு வச்சிருவேன். இதுல வந்து எனக்கு கல் இல்லாம குச்சி இல்லாம நீங்க அதை போட்டணும் அப்படின்னு. எனக்கிட்ட 5 மாடு இருக்கு, எனக்கிட்ட ஒரு மாசத்துக்கு 2 கிட்ட வந்துடும். அதுவே நான் வந்து உற்பத்தி பண்ணி தான் என்னோட வயலுக்கும் போடுவேன். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு நல்ல ஒரு சாணம் மரந்தா நம்மளுக்கு 700 கிலோ கிடைக்கும். 700 750 கிலோ கிடைக்கும். 250 வந்து வேஸ்ட் ஆயிரும். நம்ம கொஞ்சம் கல்லு தான் இருக்கும், அந்த வேஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம இடத்துக்கே போட்டுக்கலாம். எப்படியும் அது ஒரு டன்னுக்கே 2500 ரூபா வந்து நமக்கு லாபம் இருக்கு.
1: சரிம்மா, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நான் 2 கிலோ புழுவ உடுறதுக்கு எத்தனை டன்னு குப்பைய போடலாம்?
0: 1.5 டன் போடலாம் குப்பை.
1: 1.5 டன் போடலாம். 2 கிலோ
0: 2 டன் கூட போடலாம். அதே 2 டன் போட்டோம்னா 60 நாள் ஆகும்.
1: சரி, இப்ப ஒரு தடவை மண்புழு வாங்கினா அதே மண்புழுவா நம்ம திரும்ப
0: வச்சுக்கலாம்.
1: இப்ப உங்கள்ட்ட இருந்து மண்புழு உரம் வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த மண்புழுல முட்டையெல்லாம் இருக்கு, நீங்க அதுவே பெருகி வருமா? முட்டை பெருகி
0: நேரடியா வயல்ல போட்டுருவாங்க உரத்தை. நம்ம அந்த நடவுக்கு போடலாம், பூஞ்செடிகளுக்கு வைக்கலாம், காய் தோட்டத்துக்கு வைக்கலாம், மலருக்கு வைக்கலாம், எல்லாத்துக்குமே வைக்கலாம். அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க, அது மண்ணுக்குள்ளே அது போயிரும். அது உற்பத்தி பண்றது அப்படின்னா நம்ம மக்கிய குப்பையை வந்து ஒரு இடத்துல சேமிச்சு ஒரு பெட்டுக்குள்ள வச்சு அதுக்குள்ள போட்டாதே அது உற்பத்தி ஆகும். இதான் நம்ம மண்ணுக்கு போட்டுறமே அந்த புழுவெல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும். அவங்க போடுற அந்த இடம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கும். நம்ம திருப்பி உரத்தை போட்டு மருந்து அடிச்சோம்னா அந்த புழு வந்து செத்து போயிரும். விஷம் அடிக்க கூடாது நம்ம அது போடுற இடத்துல.
1: சரிங்க, சிறப்பு. அப்புறம் வந்து வேற என்ன, இந்த 5 நாள் தண்ணி விடணும் அப்படின்னீங்க, கைய உள்ள விட்டு பார்த்தா நல்லா பொது புதுன்னு
0: நல்லா குழு குழுன்னு இருக்கணும். நம்ம அந்த குப்பை வந்து சூடேறும். எப்போதுமே நம்ம வந்து சாணம் வந்து சூடேறும். நம்ம அதுக்கு தான் வச்சு நல்லா ஆற வச்சு அது மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அதுல போட்டு ஆற வச்சு தண்ணியை விட்டு கிளறி விட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பெட்டுக்குள்ள போடுவேன். பெட்டுல போட்டு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு தண்ணி பூவாளியால காலையிலே சாயந்தரமா வந்து தண்ணி தெளிச்சு
1: லேசா நனைஞ்சா போதும்.
0: ஆமா, லேசு லேசா அதை வந்து ஊத்திட்டா இறுக்கமாயி போயிரும். புழு வந்து சாப்பிடாது ரொம்ப, அது சாப்பிடறதுக்கு ரொம்ப ஏதுவா பதமா இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம 5 நாளைக்கு தண்ணியை விட்டு பார்த்து இப்படி விரல வச்சோம்னா குழு குழுன்னு இருக்கணும். 5 லிட்டர் வாளியில வந்து காலையில ஒரு வாளி சாயந்தரம் ஒரு வாளி இப்படி விடணும். மழை காலமா இருந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி விட்டுக்கலாம். புழு விட்டோம்னாலும் கூட நம்ம காலையிலயும் சாயந்தரம் தண்ணி பூவாளியால விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம விட்டாதான் அது வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா புழு வந்து ஏறி ஓடி போயிரும் சூடு வெயில் தாங்காம. இப்ப நான் செட்டு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா மேல ஆசைப்பட்டா போட்டு முதல்ல வந்து கூரை கொட்டாயி போட்டேன். கூரை கொட்டாயி போட்டேல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, பெருச்சாளி போய் சாப்பிட்டுருச்சு. பெருச்சாளி வந்து உள்ள இறங்கி புழுவ புற சாப்பிட்டுருச்சு. இப்ப நான் வந்து ஆலப்பிளாக்கு வச்சு கட்டி மேல ஆசைப்பட்டா போட்டு உயரமா போட்டு உள்ளறிக்க வந்து கீத்துக்கோட்டையா கட்டி வச்சுட்டேன்.
1: இவ்வளவு வேலை செய்யணுமா?
0: ஆமா, நம்ம வந்து மண் புழு உரம் தயார் பண்றதுனா சாதாரண
1: கிலோ எவ்வளவுக்கு வைக்கிறீங்க?
0: கிலோ வந்து 12 ரூபாய்க்கு குடுக்கறேன். இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து ரெண்டு போகத்துக்கு ஒரு இயற்கை ஏன்னா எனக்கு வேளாண்மை தொழில சப்போர்ட் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அம்மா தயார் பண்றாங்க, அங்க போய் வாங்கிக்க. வம்பன் கேவிக்கையிலயும் கொடுப்பாங்க, புதுக்கோட்டை வேளாண்மை தொழிலையும் கொடுப்பாங்க. அது மாதிரி வீட்டு தோட்டக்காரவங்க இப்ப பாத்தீங்கன்னா

0: மாறிட்டாங்களே,
1: மாறிட்டு
0: நிறைய பேர் மண் வளத்தை காப்பாத்தணும், ரெண்டாவது வந்து நம்ம நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் அப்படிங்கறது பாரம்பரிய நெல் போடுறவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே போன் நம்பர் கொடுத்துருவேன். இப்ப இங்க வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணிட்டு போயிருக்கையில கூட திருச்சியிலேருந்து வந்து கூட என்கிட்ட மீன் எல்லாம் கொஞ்சம் கவியா வாங்கினாங்க.
1: சரிம்மா, இப்ப ஒரு ஏக்கருக்கு இயற்கை உரம் மண்புழு உரம் போடணும் அப்படின்னா எத்தனை கிலோமா தேவைப்படும்?
0: ஒரு டன் தேவைப்படும். ஏன்னா அவங்க அதாவது அந்த ஒரு ஏக்கர்லயும் சணப்பு தக்க பூண்டு விரைச்சாங்கன்னா மண் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டன்னு முக்கா டன்னு போடலாம். அவங்க அதெல்லாம் விரைக்கல அப்படின்னா ஒரு டன்னு தேவைப்படும். ஒரு டன்னு ஒரே நேரத்துல போடக்கூடாது, நடவுக்கு அடியோரமா ஒண்ணு போடணும், 15 நாள் அல்லது 20 நாளில ஒரு தடவை போடணும். அதுக்கப்புறம் நம்ம களையெல்லாம் எடுத்து இப்ப சிஆர்னு வச்சுக்கோங்களே, சிஆர் வச்சுட்டாக்கா அந்த சிஆர் வந்து ஆரம்பத்த நெல், நம்ம வந்து அந்த தண்டு திரண்டு வரையில நம்ம வந்து உரம் வந்து போடும்ல, அந்த உரம் போடுறது மாதிரி இது வந்து தண்டு திரண்டு வரையில போடணும். போட்டோம் அப்படின்னாக்கா அதை 3 தகுனியா கொஞ்சம் கொஞ்சமா பயிர் எடுத்துக்கிறோம் நம்ம போடுறது வந்து.
1: சரிங்க, இப்ப நீங்க மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படியோ அது எந்தெந்த நேரத்துல பயன்படுத்தலாம் சொன்னீங்க. இதுல புழு இருக்கிறது முக்கியம், ஆனா பஞ்சகாவியால புழு வராம பாத்துக்கணும்.
0: ஆமா,
1: அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்க.
0: அது பஞ்சகாவிய எப்படின்னா நம்ம வந்து இப்ப 3 கிலோ சாணம், 3 கிலோ சாணத்துக்கு 1/2 கிலோ வந்து நெய், நல்லா பசு நெய், 1/2 கிலோ நெய், அதை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம சாணம் எடுக்கும் போது எந்த புழுவும் இருக்க கூடாது. மாடு வந்து நைட்டு கட்டுறோம்ல, 5 மணிக்கு அதை எடுத்துடணும். பொழுது முடிஞ்சிட்டு அந்த ஈயெல்லாம் உட்காந்து அது புழு வந்துடும். நம்ம 5 மணிக்கே எடுத்து 1/2 கிலோ நெய்யை போட்டு பிசைஞ்சு ஒரு அன்னக்கூட சட்டியில வச்சு அதை நல்லா வேடு கட்டி மூடி வச்சிடணும். சொத்தி வர சுள்ளான்னு வராம பாதுகாப்பான இடத்துல அதை வச்சிடணும். வச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அது 3 நாள் வரையும் இருக்கணும். 3 நாள் இருந்த உடனே 3 லிட்டர் கோமயம், 2 லிட்டர் இளநி தண்ணி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். எல்லாத்தையும் நம்ம அந்த சாணி பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல ஒரு ட்ரம்ல போட்டு இது எல்லாமே ஒரே நேரத்துல போடணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலக்கி விட்டுவிட்டு 10-12 வாழைப்பழமும் போடணும். இதெல்லாம் பிசைஞ்சு நல்லா அதை நல்லா கலக்கி விட்டுறணும். ஒரு நல்லா ஒரு பலகா மாதிரி வச்சுக்கிட்டு காலையிலயும் சாயந்தரமும் அதுல என்ன பண்ணணும், வெள்ள துணி போட்டு வேடு கட்டிருந்து 2 மடிப்பா போடணும். இல்லாட்டி பூஞ்சாலம் வந்துடும். அந்த வெள்ள துணியை வந்து நம்ம வேர்த்திருக்கும், நம்ம காலையிலயும் சாயந்தரமும் அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப கலக்கி வேடு கட்டி வச்சுட்டு 3 நாளுக்கு ஒருக்கா அந்த துணியை மாத்திரணும். அந்த துணியை அழைச்சி போட்டுட்டு இன்னொரு துணி போடணும். இப்படி போட்டோம்னா நமக்கு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பவரா இருக்கும். அது 25 நாளிலே ரெடி ஆயிரும் அல்லது 30 நாளிலே ரெடி ஆயிரும்.
1: தண்ணியெல்லாம் ஊத்தி கலக்க வேண்டிய இளநி தண்ணி பால் இதுவே போதும்.
0: ஆமா, தண்ணியில சம்பந்தப்படக்கூடாது.
1: சிறப்பு வரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய இயற்கை இடுபொருட்கள் எப்படி உற்பத்தி செய்யறது, அதை எப்படி வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
2: மண்வளத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்களை தயாரிச்சுக்கிட்டு வரதா இதுவரைக்கும் தன்னுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அம்மா அவங்க. இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் எம் முத்துலட்சுமி அம்மா அவர்களை 9942443022 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் மனம் கமழ வருபவை சத்யஜோதி இளங்கோவன் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள். சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவியின் சிகை அலங்காரத்தை பரிகாசம் செய்வது மகிழ்ச்சியான தருணமாக கூறப்படுகிறது. இந்த பாடலில் இவர்கள் தலைவனின் சிகை அலங்காரத்தை கேலி செய்து விவரிக்கின்றனர். அதோடு திருச்சி செல்லியம்மன் கோயில் தேரையும் மதுரை மாரியம்மன் கோயில் மந்தையையும் துணைக்கு அழைக்கின்றனர்.

பருவமடைந்த பின் மனமொத்த காரணத்தால் தலைவி தலைவனின் மேல் அன்பு செலுத்துகிறாள். தலைவியின் நடவடிக்கைகளில் மாற்றங்களை கண்ட செவிலித்தாய் அவளுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாள். இதனால் தலைவனை காண முடியாமல் தலைவியின் மனம் தவிப்பதை இவர்கள் பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.

புதுக்கோட்டையில் தயாரிக்கப்படும் புட்டின் ருசிக்கு அங்கு தயார் செய்யப்படும் வெல்லம் காரணம் என்றும், மரங்களில் சிறந்த மரம் கற்பூரம் காய்க்கும் மரம் என்றும் சொல்வது இவர்களுடைய வழக்கமாம்.

அனைத்து மொழி இலக்கியங்களிலும் தாலாட்டு காணப்படுகிறது. தாலாட்டு பாடல்கள் இயல்புக்கு மாறாக அதீத கற்பனையுடன் இருக்கும். உறவுகள் பற்றியும் தாய் நாட்டின் பெருமையை பற்றியும் நம் நாட்டின் வீரத்தை பற்றியும் தாலாட்டு பாடல்களில் குழந்தைக்கு ஊட்டப்படுகிறது. இந்த பாடலில் தனது ஊரில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தாலாட்டப்படுகிறது.

மாரியம்மனுக்கு மல்லிகையையும் காளியம்மனுக்கு கரும்பையும் வைத்து பூசை செய்ய சொல்கிறார்கள் இந்த குழுவினர். அதோடு சேவலும் மயிலும் முருகனுக்கு உகந்தவை என்பதால் பழனி முருகனோடு அவற்றையும் இவர்கள் வணங்குகின்றனர்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் மனம் கமழ்ந்து சென்றவை சத்யஜோதி இளங்கோவன் குழுவினரின் கிராமிய பாடல்கள்.
1: என்ன ஒரே பேப்பரும் பேனாவுமா இல்லையா? எழுத்தாளராக போறியா?
2: அட, உனக்கு விஷயமே தெரியாதா?
1: அப்படி என்ன விஷயம்?
2: நீ ஏன் வீட்டுக்கு லேட்டா வந்தன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவல்ல? இல்ல இல்ல, கதை கதையா சொல்லுவல்ல? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உருப்படியா ஒரு குறுங்கதை எழுதி இந்த ஊருக்கே சொல்ல போறேன்.
1: அதப்படி?
2: நம்ம கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய வானொலியில கேக்கணும்னா கதைய 3 நிமிஷத்துக்குள்ள பேசி பதிவு செஞ்சு topyouthrj@gmail.com topyouthrj@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வைக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுற குறுங்கதைகள் நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகும்.
1: ஓ அப்படியா? இப்ப பாரு, நான் சொல்ல போற கதைய.
2: எங்க சொல்லு பாப்போம்.
1: இங்க இல்ல, வானொலியில சொல்ல போறேன்.
2: சீக்கிரம் அனுப்புங்க உங்கள் குறுங்கதைகள் நம்ம வானொலியில.
3: ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை அக்கட்சியின் சட்டப்பேரவைக் குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இதனையடுத்து புதிய அரசு அமைக்க நாளை ஆளுநரிடம் அவர் உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்த தீவிர ஆலோசனைகளை தொடங்கியுள்ளன. புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று கட்சியின் மாநில தலைமையகத்தில் நடைபெற்றது. மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் பிற மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் போது மன்னாடிப்பட்டு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏ நமச்சிவாயம் சட்டமன்றத்தில் பாஜகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்போது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மதுரை

சித்திரை திருவிழா நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடில்லியில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இனிமையான பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் என்ன வண்ண மடல்களோடு மின்னஞ்சல் செய்திகளும் வரும் இசை தூரல்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RBS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இசைத்தூரில் நாம இப்போ சுவையான செய்தியை தெரிஞ்சுட்டு அடுத்ததான் நேயர்களோட மடல்கள் எல்லாம் படிக்க போறோம். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள்லேயே மிகவும் உறுதி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா அது கிராஃபேன் தாங்க. கிராஃபின்ங்கிற கூடிய அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகிதத்தை விட 1 மில்லியன் மடங்கு மெல்லியதாகவும், இரும்பை விட 200 மடங்கு உறுதி வாய்ந்ததாகவும் இருக்குதான். இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஜெட் போன்ற போர் விமானங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. 29ஆம் தேதி அன்று அனுப்பியிருக்காங்க. வானொலி நிலையத்திற்கு வணக்கம். புதன்கிழமை பிஹெச்எல் வளாகத்தில் உள்ள கைலாசபுரம் கோயில் ஐயப்பன் சுவாமிக்கு 5ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியின் நேரடி வர்ணனை காலை 8:30 முதல் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து 10 மணிக்கு மலைக்கோட்டை தாய் மாணவர் கோவில் தேரோட்டம் பற்றிய வர்ணனை கேட்டோம். காலை 6 மணிக்கு புறப்பட்ட தேர் மலைக்கோட்டை சுற்றியுள்ள வீதிகளில் வலம் வந்து நிலைக்கு வந்தபோது 10:30 ஆகிவிட்டது என்று கேட்டு மகிழ்ந்தோம். உச்சிப்பிள்ளையார் கோயில் செல்ல 417 படிக்கட்டுகள் உள்ளன என்ற விவரம் அறிந்தோம். நமது நிலைய வர்ணனையாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்து வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் திருச்சி திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. 4ஆம் தேதி காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் MG கிருஷ்ணகுமார் அவர்கள் காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை என்ற தலைப்பில் காலம் எல்லாவற்றையும் மாற்றும், காலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்று சிறப்பாக பேசினார். வயக்காடு நிகழ்ச்சியில் அடைக்கலராஜ் அவர்களும் RV ஐயா அவர்களும் விளக்கு போரி பற்றிய தகவல்களை நகைச்சுவையாக விளக்கியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருச்சி கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முனைவர் அவர்கள் கோழி வளர்ப்பில் உள்ள பிரச்சனைகள் பற்றி பேசியது சிறப்பாக இருந்தது. இரவு இசையின்

0: ஆஸ்துமா தினத்தில் நல ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் நுரையீரல் நல சிறப்பு மருத்துவர் ஜி கமல் அவர்கள்.
1: நீண்ட கால ஒவ்வாவை ஆளுகையினால நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுதான் இளைப்பு நோயான ஆஸ்துமா ஆகும். இந்த ஆஸ்துமா நோய் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் எப்போ வேணாலும் அதோட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். ஆஸ்துமா ஒரு தொற்று நோய் அல்ல. ஆஸ்துமா ஒரு நீண்ட நாள் நுரையீரல் வியாதிகளாக மாறக்கூடிய சுவாச குழாய்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக அமையக்கூடிய ஒரு நோய். ஆஸ்துமாவுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் முதல் தீவிரத்தன்மையும் இருக்குது. எப்படின்னா அதிகப்படியான மூச்சு திணறல், இழப்பு, அதிகமான இருமல், அதனால் ஏற்படும் தூக்கமின்மை, நெஞ்சில் ஏற்படும் வலி, நெஞ்சு இறுக்கமாக இருக்கிறது, தொடர்ந்து இருமல் வர்றது, அந்த இருமலோட முடிவில் வீசிங் மாதிரி வர்றது, கொஞ்சம் தூரம் நடந்தோடனே இழப்பு வாங்கிறது, சில நேரத்தில் இருமல் வந்து அது அப்படியே வாந்தியாக மாறுறது, இது எல்லாம் கூட இந்த மூச்சு திணறலின் அடிப்படையாக அமையக்கூடிய ஆஸ்துமாவோட அறிகுறிகளாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம பீக்லோமீட்டர் ஆய்வு, ஸ்பைரோமெட்ரி ஆய்வு, இதன் அடிப்படையில் அந்த ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டறிய உதவும். இது ஆஸ்துமாவுக்கான சில சில அறிகுறிகள். ஆனால் இந்த ஆஸ்துமா நோய் வரத்துக்கு பரம்பரையும் ஒரு காரணமாக இருக்குது. அதாவது பெற்றோர், அம்மா அப்பா, அத்த மாமா, தாத்தா பாட்டி, இரத்த சம்பந்தமான உறவுகளில் யாருக்காவது இந்த நோய் இருந்தால் அது மற்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கு பார்த்தோம் அப்படின்னா தோளில் ஒரு ஒவ்வாமை இருக்குன்னா கூட அடுத்து வந்து அவருக்கு அது மூக்கிலிருந்து நீர் வழியிறதாக மாறலாம், சில நேரத்தில் வந்து அது ஆஸ்துமா நோயாக மாறலாம். சுற்றுச்சூழல் மாசு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வாமை தாக்கம் அதிகமாக இருந்து அது

0: ஆஸ்மா நோயாளியாக மாற முடியும். தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு, நுரையீரல் மற்றும் அந்த சுவாச குழாய்களில் அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ எங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள், புகைகள் அதை சரியாக வந்து பராமரித்து அதை சரியான முறையில் வெளியிடாவிட்டால் அந்த காற்றுகளை வந்து சுவாசிக்கிற நேரத்தில் அது வந்து நமக்கு ஆஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமையாக இருக்கும். நம்ம இதை வந்து வெகுவாக எப்படி பிரிச்சுக்கலான்னா, இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்னு சொல்லிக்கலாம். அதாவது வீட்டு உள்ளுக்கு இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு வரக்கூடிய ஒவ்வாமை, அல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது வரக்கூடிய ஒவ்வாமை, இது ரெண்டையுமே வச்சு நம்ம ஆஸ்மாவுக்கான அதிகபட்ச காரணிகளாக இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் அதிகமான மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் கூட ஆஸ்மா வரத்துக்கான ஒரு நோய் தாக்கத்தை உடுப்பண்ணும். சில நேரத்தில் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்மா கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க, அந்த நேரம் அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு அந்த இழப்பு வர ஆரம்பிக்கும், அது ஆக்குபேஷனல் ஆஸ்துமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல உட்காரணிகள், புறக்காரணிகள், பரம்பரை, சுற்றுச்சூழல் மாசு, இது அனைத்தும் ஆஸ்மா தாக்கம் தீவிரமடைகிறதுக்கான காரணிகளாக அமைது. ஸோ என்ன காரணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஆஸ்மா தீவிரத்தன்மை அடைகிறதுலேருந்து நம்ம எளிதாக விடுபட்டு ஆஸ்மா நோயிலிருந்து நம்மளால் மீள முடியும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசைத்தூரல். இசைத்துறை நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய இந்த கடிதம், திருச்சி ஏர்போர்ட் தாமஸ் லூப்ரா அனுப்பியிருக்கக்கூடிய கடிதங்கள் அப்படின்னே சொல்லலாம். வரிசையா நிறைய இருக்கு. 28 தேதி அன்று இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரம் மாற்றி ஒளிபரப்பியதற்கு ரொம்ப அருமை, நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு கேட்டோம். அன்றைய நிகழ்ச்சியில் 55 நிமிடங்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளருக்கு நன்றி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொன்னார்கள். பனை மரத்திற்கும் தென்னை மரத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னார்கள். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டேன். ஐயாவுக்கு நன்றி. உடன் உரையாடிய அடைக்கலராஜ் ஐயாவுக்கும் நன்றி. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டேன். நல்ல நல்ல பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. மதுர கீதம் கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் அருமை. இசை தூரலை தூவவிட்டார் சபினா மீரா. கடிதம் நேயர்களின் மின்னஞ்சல் படித்தார்கள், அதில் என்னுடைய கடிதமும் இடம்பெற்றது. நன்றி. வண்ணக்கோலங்கள் கேட்டேன். பிரியா வைரமணியும் சபினா மீராவும் சுறுசுறுப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். எல்லா கேள்விகளுக்கும் நேயர்கள் அளித்த பதில்கள். நிகழ்ச்சியை நடத்திய பிரியா வைரமணிக்கும் சபினா மீராவிற்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் மருதி நிகழ்ச்சி கேட்டோம், பாடல்களை அள்ளித்தந்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அன்றைய நிகழ்ச்சியில் மங்கள இசை மிக அருமை. அதற்கு முன்னால் வந்தே மாதரம் கேட்டோம். இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். கருத்துக்களை வழங்கிய முனைவர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த கடிதத்தில் அப்படின்னு சொல்லி அடுத்த கடிதமும் பக்கத்திலே வந்துருச்சு. 29 தேதி அன்று நாள் மலர் கேட்டேன். கோபுலு அவர்களுடைய வலது கை வராமல் போனாலும் தன்னுடைய இடது கையை வைத்து ஓவியத்தை வரைந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் நாள் மலருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் கவிதைகளை பற்றி சிறப்புகளையும் சொன்னது அருமை. அவருக்கு இன்னொரு பெயர் கனக சுப்பிரத்தினம். இந்த பெயரை அன்றைக்கு தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்கிறாரு. இல்லாட்டினாலும் அவர் சிறப்புகள் இன்னும் மறையவில்லை, அவங்க இல்லானாலும் அப்படின்றாங்க. பண்பலைக்கு வாழ்த்துக்கள். ராஜா ரவிவர்மா, ஸ்வர்ணலதா, நம் தமிழ்நாட்டில் பாடகி, இவங்க எல்லாருக்கும் அன்றைக்கி வந்து பிறந்த நாள். அன்றைய நாள் சிறப்பில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் அமுதம் கேட்டேன். 4 அடிகளார் அவர்களின் பாடல்களையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். முனைவர் குஞ்சிதப்பாதம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் கேட்டேன். அன்றைய நிகழ்ச்சியில் நேர்முக வர்ணனையை கொடுத்தவர்கள் மிக சிறப்பாக கொடுத்தார்கள். நேர்முக வர்ணனை அருமை. ஒரு கட்டத்தில் ராகமாக பாடியது அருமையாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சி அதுவா இதுவா சூப்பர் நிகழ்ச்சி நடத்திய சகோதரிகளுக்கும் நன்றி. ஆட்டம் போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள், திருடா திருடி, உழவன் இருபட பாடல்களும் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க.

0: வேளாண் அரங்கம் கேட்டேன், மழை சேகரிப்பு பற்றி அன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார்கள். மிக அருமையாக இருந்தது, ஐயாவுக்கு நன்றி. அன்றைய நிகழ்ச்சியில் வெட்டிவேர் பற்றிய தகவல்களை சிறப்பாக வழங்கிய ஸ்ரீராம்நாத் அவர்களுக்கும் நன்றி, உரையாடிய கோகிலா அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களுடைய அடுத்த கடிதமும் கையில் இருக்குது. வண்ணக்கோலங்கள் 29ஆம் தேதி அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கலகலப்பாக இருந்தது. 55 நிமிடங்கள் போனதே தெரியவில்லை. நானும் கலந்து கொண்டேன். வாட்ஸ்அப் மூலமாக கேள்விகள் கேட்பதால் நிறைய நேயர்கள் பதில் அனுப்ப வசதியாக இருக்கிறது. பொது அறிவை தூண்டி நேயர்களை மகிழ்விக்கும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப் நிகழ்ச்சி தொடர்ந்தால் புது புது நேயர்கள் பதில் அனுப்புவார்கள். நானும் சரியான பதில்களை அனுப்பி வாழ்த்து பெற்றதற்கு எனக்கு நானே வாழ்த்து கூறிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கலையரசிக்கும் சுரேஷுக்கும் நன்றி. பொன்மாலை கேட்டேன், பாடல்கள் அருமை. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன், அனைத்து பாடல்களும் அருமை. 30ஆம் தேதி வந்தே மாதரம் கேட்டோம். செஞ்சி காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். நினைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். முனைவர் விஎஸ் விமல் அவர்கள் நல்ல கருத்துக்களை வழங்கினார், அவர்களுக்கும் நன்றி. அதே போல் கால்நடை வளர்ப்பு பற்றி நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். விவசாய நேயர்களின் கேள்விகளுக்கு உதவியாக இருந்தது. சக்திவேல் செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேரையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. மிக அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. அதே போல் 30ஆம் தேதி அன்று இவரோட கடிதம் தான். இசைத்தூரலை துவவிட்டார் சகோதரர் கோபால் அவர்கள். காஃபித்தூள் பற்றிய பல ரகசியங்களை சொன்னார். உண்மையில் இசைத்தூரல் மூலம்தான் காஃபித்தூளை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டேன். சகோதரர் கோபால் அவர்களுக்கும் உடனுரையாடிய சகோதரி கோகிலா அவருக்கும் நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன், 13 பாடல்கள் கேட்டு ரசித்தேன், மகிழ்ந்தேன். பாடல்களை அள்ளி வழங்கிய அப்பாஸ் கானுக்கு நன்றி. வந்தே மாதரம் கேட்டேன், அன்றைய நிகழ்ச்சியில் வந்த இசை மிக அருமையாக இருந்தது. இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி மிக சிறப்பு. நிகழ்ச்சியில் மகாதேவன் ஐயா அவர்கள் நல்ல கருத்துக்களை கூறினார்கள். நாள் மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் தொழிலாளர்கள் பற்றி தெளிவாக கூறினார்கள். தொழிலாளர்களுக்கு என்னென்ன உதவிகள் அரசால் கிடைக்கிறது என்பது பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னார்கள். மே தினத்தன்று தொழிலாளர்களுக்கு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. நானும் பங்கெடுத்துக் கொண்டேன். நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் விவசாய நேயர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். நிகழ்ச்சி வழங்கிய தங்கையா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தில், அதாவது இந்த போஸ்ட் கார்டில் பார்த்திங்கன்னா தபால் அட்டையில் எந்த அளவுக்கு இவ்வளோ நெருக்கமாக எழுத முடியும்னு தெரியல, அந்த அளவுக்கு நெருக்கமாக எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல் cool.

3:31 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம படிக்க போற மின்னஞ்சல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி குமரநகர்லேருந்து எஸ் லட்சுமி அனுப்பியிருக்காங்க. இன்று காலை மலரில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் நெஞ்சை அள்ளி சென்றது. பூவில் வண்டு பாடல் எஸ்பிபி குரலில் எவர் கிரீன் சாங். இளையோருக்கு பகுதியில் பேங்கில் நேரில் சென்று கடன் பெறுவது சிறந்தது எதனால் என்றும், சில ஆப் தவறாக கைட் பண்ணுவது பற்றியும் கூறிய விமலாவிற்கு வாழ்த்துக்கள். துப்பாக்கி சுடும் பயிற்சி நடக்கும் பகுதியை பற்றி குறிப்பிட்டு அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற பயனுள்ள தகவல் பகிரப்பட்டது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கண்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை தனது இனிய குரலில் அழகாக தொகுத்து வழங்கிய நக்கீரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். செல்லமே பட பாடல், காதலிக்கும் ஆசை பாடல் சூப்பர். இடைக்கால பழைய புதிய பாடல்கள் என்று நல்ல தெரிவு. மங்கர் உலகம் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அழகாக வளம் வந்தது.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. மூன்று மணி

37 நிமிஷத்துக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். திருச்சி சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை ராஜா, பிரபு, பத்மஸ்ரீ இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட கடிதங்கள் 24 தேதி அன்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திருச்சி சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜீவர்தன் அவர்கள் உரையாடல் மிக அருமை. உடன் உரையாடிய கோகிலா மேடத்திற்கு வாழ்த்துக்கள், ஆர்வி சாருக்கும் பாராட்டுக்கள் நிகழ்ச்சியை வழங்கியதற்காகன்னு சொல்லிட்டாங்க. 24 அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா, ஹாங்காங் கபோக் பூக்கள் பற்றிய தகவல் அருமை, தகவல் தந்த அறிவிப்பாளருக்கு பாராட்டு. அன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு 27 தேதி அன்று கௌதம் சார் குரலை கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய கௌதம் சார், கவிமேடம் இருவரும் விளையாடிய நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். பொன்மாலையில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் சூப்பர். இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் பவளப்பாறை பற்றி நல்ல தகவல் கொடுத்தார் கோகிலா மேடம், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி 27 தேதி அன்றைய அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. நேயர்களின் தொலைபேசி உரையாடல் சீக்கிரம் கொண்டு வரலாமே, தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சியில் வரும் பழைய நேயர்கள் யாருமே அப்படின்னு சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் பங்கு பெறுவதில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு சில நேயர்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் நேரலை விரைவில் கொண்டு வாருங்கள், விரைவில் எதிர்பார்க்கலாம், வருத்தமே பட வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 29 தேதி அன்று தேங்காய் நண்டுகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தந்தார் நக்கீரன். இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில் சூப்பராக இருந்தது. 29 தேதி அன்று பொன்மாலை அழகான மாலைகளை கோர்த்த பூக்களாய் மனம் வீசியது, அனைத்து பாடலும் அருமை, வழங்கிய சுரேஷ் சாருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள். 30 தேதி அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா கலைமேடம் காற்று மாசுபாடு மரம் வளர்ப்பு மிகவும் அழகாக சொன்னார்கள், பாராட்டுக்கள். 29 அன்று நம்ம திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவில் தேர் திருவிழாவின் வர்ணனையை அழகாக கொடுத்தவர்கள் சரவணன் சார், சாந்தி மேடம் இருவருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். இசைத்துறலில் கோபால் சார் தந்த தகவல் கடித வாசிப்பு அருமை 30 தேதி அன்று. 28 அன்று காலை 10 இருபட பாடல் மே மாதம் படத்தின் பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள். அதே போல 28 தேதி உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருச்சி வேளாண்மை அறிவியல் நிலைய இயக்குனர் புனிதவதி அவர்கள் உரையாடல் அருமை, கேள்விகள் கேட்ட மித்ரா சார் சரவணன் சார் விவசாயிகளுக்கு நல்ல பதிலையும் வாங்கி கொடுத்தனர், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்களுடைய மற்றொரு கடிதம் இது, 30 தேதி இருபட பாடல்களை வழங்கிய கோபால் சாருக்கு வாழ்த்துக்கள், உயிரே பட பாடல் செம சூப்பர். 30 தேதி 11 குளித்தலையில் அமைந்துள்ள சிவன் கோயில் தேர் திருவிழா அருமை, திருவிழாவின் வர்ணனையை அழகாக தொகுத்து வழங்கிய அதிபதிக்கும் சாந்தி மேடம் இருவருக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த சிவன் பாடல் அருமை, கோயிலின் வரலாறு, நீண்ட நாட்களுக்கு பிறகு தேர் இழுப்பது, கோயில் நிர்வாகிகள் வர்ணனை என அனைத்து நிகழ்வுகளும் அருமை, நேரில் சென்றது போலவே இருந்தது. நேயர்களுக்காக வெயிலையும் பாராமல் ஒவ்வொரு ஊராக சென்று நிகழ்ச்சிகளை பதிவு செய்து எங்களுக்காக அளிக்கும் அறிவிப்பாளர்கள் நிலைய இயக்குனர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஹரஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய நமஹா அப்படின்ட்டாங்க. அன்று உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் சக்கரக்கட்டி பாடல் சூப்பராக இருந்தது, ஜெயந்தி மேடத்திற்கு வாழ்த்துக்கள், அழகி பட பாடலும் சூப்பர். அன்று மதியம் மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மாரியம்மன் வில்லுப்பாட்டு கதையை வழங்கிய மணி கந்ததாசன் குழுவினர் அவர்களுக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். 30 தேதி அன்று கோபால் சார் வழங்கிய இசைத்தூரல் மங்கிர் உலகம் சூப்பர், மங்கிர் உலகத்தில் வெயிலுக்கான டிப்ஸுகளை தந்தார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். நேயர்களே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க, உங்களுக்காக இன்னும் நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளும் சுவையான செய்திகளும் காத்துட்ருக்கு.

3:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இசைத்துறலுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். 3 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உலக நகைச்சுவை தினத்தை முன்னிட்டு தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவலை கேட்டு வந்த நாங்கள் அவரின் குரலில் நகைச்சுவை விருந்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். 10:30 வந்த களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியை படிப்பது சுகம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் ஐயா அவர்கள் ஆற்றிய உரை சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய நமது வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போல அன்று மாலை 4 வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியை நேயர்களோடு விளையாடிய யோகேஸ்வரி மற்றும் மனோஜ் கிரண் இருவருக்கும் நன்றிகள். பொன்மாலை அடிக்கடி கேட்காத இடைக்கால பாடல்களின் சங்கமம் சூப்பர் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. திங்கட்கிழமை காலை அதாவது 4 மாலை 4 வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடியில் எளிய குறிப்புகள் மூலம் நேர்களை விடை கண்டுபிடிக்க வைத்த பிரியா வைரமணி மற்றும் தரணி இருவருக்கும் பாராட்டுக்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் இனிமையோ இனிமை. 10 வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பாடல் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுக்களும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி.

கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி

0: காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல். இசைத்துறலோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். அடுத்ததா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி காத்துட்டு இருக்கு. நிலவுல மனிதனோட கால் தடங்கள் வந்து அழியாம லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நிலாவில் அதை அழிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். வெளிர் நிற நூலாடைகளை உடுத்தணும், நிறைய தண்ணி குடிக்கணும், குளிர்பானங்களை குடிக்கிறத விடவும் உடலை குளிர்விக்கக்கூடிய இயற்கை பானங்களை பருகிறது ரொம்பவே நல்லது. இளநீர், நுங்கு, பழச்சாறுகள், வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தலாம். அதிகமாக வெப்பம் வீசுகிற நேரத்தில் வெளியில் போகிறதையும் தவிர்த்துக்கலாம். வருண பகவானையும் அடிக்கடி வர சொல்லி வந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி நாமளும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அதுபோல் சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களாம் மறந்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நாமளும் அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா, உணர்திறன் அதிகமுடையது பாம்புகள், அதாவது 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உள்ள அந்த பூகம்பத்தை 5 நாட்களுக்கு முன்னாடியே உணரக்கூடிய விதத்தில் அதோட உணர்திறனானது இருக்குதான் பார்த்துக்கோங்க. அப்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த சுவாரஸ்யமான செய்திகளோட நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளும் அவங்களோட கடிதங்களும் இனிதே படித்து முடிச்சாச்சு. இணைந்திருங்கள் நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்ருக்கு வண்ணக்கோலங்கள்.

0: அடுத்து வருவது வண்ண கோலங்கள். நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்தூரல். நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவைக் குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை தேர்ந்தெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை நாளை சந்தித்து திரு விஜய் உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய அரசு அமைக்க மேற்கொள்ள வேண்டிய முன் ஏற்பாடுகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகள், உலர் பழங்கள், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாக்கும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவத்தை தொடர்ந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் அழகர் கோவிலுக்கு இன்று வந்தடைந்தார். நாளை உற்சவ சாந்தி பூஜைகளுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிற எல்லோருக்கும் சில் சில் குல் குல் ஈவினிங் அண்ட் உங்களோட மீதம் இருக்கக்கூடிய உங்களோட இந்த நாள் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்களோட இன்னைக்கு வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாட தயாராக இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
0: எல்லோருக்கும் வணக்கம். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய நாங்கள் கேட்க போகிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பதில 938-546-1021 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ரொம்ப அழகாக டைப் செய்து அனுப்புங்க. உங்களோட ஊரும் பேரும் சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க.
3: ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழோட விளையாடல ஒரு சின்ன ஒரு புது முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறது வந்து பிடிக்கும்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எஃப்எம்ஓட வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறோம். என்னன்னா, நம்ம பேசவே முடியாத நேரத்துல நம்ம என்ன செய்வோம், எமோஜிஸ் அனுப்புவோம்ல, ஒரு கும்பிடு போடுறது, நல்லதா பண்ணிருந்தாங்கன்னா அந்த வச்சுக்கோங்க கைத்தட்டல் அப்படின்னு கொடுக்கறது, ஒரு ஹார்ட் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணுவோம்ல. ஆனா இதெல்லாம் வச்சு ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்க போறோம். ஒரு பாடலுக்கு அப்புறமா உங்களுடைய பதில்கள் படிக்கப்படும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம்னா, இது வந்து எப்படின்னா ஒரு திரைப்படமா இருக்கலாம், இல்ல ஒரு பாடல் வரியோட முதல் வரியா இருக்கலாம், இல்லனா ஒரு தமிழ் வார்த்தையா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுல இருக்க போகுது. சோ தயாரா இருக்கிற நேயர்களே, 938-546-1021 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் என்னோட ஸ்டேட்டஸ பார்க்க மறந்துடாதீங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி,
5: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
6: திருச்சி சாரதாஸ்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கான கேள்விகளை
10: புது முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க அந்த எமோஜியை பார்த்துட்டு பதில் அளிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விளையாட்டும் உங்களுக்காக காத்திருக்குது. அது என்ன அப்படின்னா சொல்லுங்க.
9: தமிழோடு விளையாடுறோம் இல்லையா, அதனால நம்ம அதிகம் வந்து பழக்கப்படுத்தாத இல்ல ரொம்ப அரிதான சில வார்த்தைகளுக்கு நம்ம அன்றாடம் நம்ம அதோட பொருள் தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா தெரியாது. அதோட பொருள் என்னங்கறத நம்ம சொல்லணும். அந்தின்றதுக்கான பதில் என்ன? இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சவங்க 9383461 இந்த எண்ணுக்கு உங்களோட பெயர் ஊரோட வாட்ஸ்அப் செய்தியை அனுப்புங்க.
10: அதே போல அந்த ஸ்டேட்டஸையும் பார்த்து

0: பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த திரைப்படத்தோட பேர் என்ன, இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும்.
1: எஸ் யார் சொல்றீங்க அப்படிங்கிற
0: அந்த கேள்வி வந்து கடைசி வரைக்கும் தொடரும் இல்லையா?
1: ஆமா, இல்ல பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து திரும்ப வேற வேற வார்த்தைகளும் மாறும். அதுக்கும்
0: அப்போ அந்த அந்த கேள்வி உங்களுக்காக இருக்கு. ரெண்டு கேள்வி நாங்க இப்ப கொடுத்துருக்கோம் நிகழ்ச்சியோட முதல்ல.
1: ஆமா, ஒன்னு எமோஜி, இன்னொன்னு வந்து அந்தி அப்படிங்கிறதுக்கான இன்னொரு தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நம்ம நிகழ்ச்சியில் வண்ணக்கோலங்களில் நம்ம முதல்ல கேட்ட கேள்வி, அதாவது அந்தி என்பதற்கு மாலை பொழுது அப்படின்ற அந்த சரியான பதிலை அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் பெரம்பலூர் தேவி, கீழத்தாளப்பட்டி மகாலட்சுமி, ஏர்போர்ட் தாமஸ், முசிறி ஆறுமுகம், சாந்தி, டிவி கோயில், தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், டால்மியா, கவி செல்வா, தாளக்குடி முத்தமிழ் நகர், சம்பத்குமார், பொன்னகர்லேருந்து ரெங்கராஜ், இவங்க எல்லோரும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க.
1: அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அதை வந்து நம்மளால நோட் பண்ணவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. மதுரை மணிநகரத்திலிருந்து சோமசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்கெல்லாமும் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. யாரு, செல்வா நகர்லேருந்து சரவணன், அவங்க மட்டும் தமிழில் அன்புக்குரியவரை அழைக்கும் ஒரு காதல் அல்லது பாசமான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஒருவேளை அவங்க காதல அன்பேன்னு விழுந்திருக்குமோ,
1: ஒரு இருந்திருக்கலாமோ. நாங்க சொன்னது அந்தி அப்படின்ற வார்த்தை தான். அடுத்தது
0: கொஞ்சம்
1: வந்து
0: மாறி கேட்டுருச்சு.
1: ஆமா, மாத்தி காதல வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க, சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பனமங்கலம்ல இருந்து ராஜராஜன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. துவாக்குடியில இருந்து பவுலன் மைக்கேல் அவங்களும் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறையில இருந்து அவரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இனிய மாலை வணக்கமோ, இந்த மாலை பொழுதும் ஒரே மாதிரி எனக்கு தெரியறதுனால, ஆமா மாலை பொழுது சொல்லியிருக்கிறாங்களா இல்ல மாலை நேரம் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்களா,
0: பதில்
1: அப்படி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இன்னமுமே கூட அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு கேள்வி
0: கேட்டுருக்கு.
1: ஆமா, என்ன வார்த்தை சொல்ல போறீங்க?
0: என்ன வார்த்தை சொல்லலாம்
1: சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க இல்லையா? அப்ப
0: மஞ்சை சொல்லலாமா? மஞ்சை
1: புரியல.
0: மஞ்சை,
1: மஞ்சை புஷ்பம், பூ, அப்படி
0: எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்கிற மாதிரியா?
1: மஞ்சை,
0: மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்குரிய இன்னொரு பொருள் என்ன?
1: அதுதான் வந்து நேயர்கள் 938-546-1021 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். எல்லாம் சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களே, நான் வெனக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேனே புது முயற்சியில, அதையே யாருமே பார்க்கல, ஏன் சொல்லல? ஒருவேளை ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அந்த நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு மேல ஒரு ரவுண்டா ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, அதை தொட்டா வந்துடும் அப்படிங்கறது வந்து இன்னொரு தடவை நான் சொல்ல விரும்புறேன். சோ அதுல பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு அதுக்கான பதிலையும் சேர்த்து நீங்க அனுப்புங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோலங்கள். Thank you.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன, ஒரே பேப்பரும் பேனாவுமா இல்லையா? எழுத்தாளராக போறியா?
1: அட, உனக்கு விஷயம் தெரியாதா?
0: அப்படி என்ன விஷயம்?
1: நீ ஏன் வீட்டுக்கு லேட்டா வந்தன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவல்ல, இல்ல இல்ல கதை கதையா சொல்லுவல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உருப்படியா ஒரு குறுங்கதை எழுதி இந்த ஊருக்கே சொல்ல போறேன்.
0: அது எப்படி?
1: நம்ம கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய வானொலியில கேக்கணும்னா கதைய 3 நிமிஷத்துக்குள்ள பேசி பதிவு செஞ்சு topyouthrj@gmail.com topyouthrj@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வைக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுற குறுங்கதைகள் நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகும்.
0: ஓ அப்படியா? இப்ப பாரு, நான் சொல்ல போற கதைய.
1: எங்க சொல்லு பாப்போம்.
0: இங்க இல்ல, வானொலியில சொல்ல போறேன்.
1: சீக்கிரம் அனுப்புங்க உங்கள் குறுங்கதைகள் நம்ம வானொலியில.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு. அப்படின்னா பயங்கரமாக விளையாடுறாங்கங்க எல்லாருமே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப நாள் கழித்து வரவும் இவ்வளோ வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது.
1: அதுவும் வாட்ஸ்அப்பில் சொன்னதும் எல்லாரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
0: நிறைய பதில்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்து நம்ம அந்த அந்தி மாலை பொழுதுக்கான விடைகள் சொன்ன நேர்களும் இன்னும் கொஞ்சம் பாக்கி
1: வந்துட்டே இருக்காங்க இல்லையா?
0: அவங்களோட தான் நீங்கள் படிச்சிருங்க பார்ப்போம்.
1: தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க, லாடபுரம் அம்பிகா சண்முகம், கும்பகோணம் ரமேஷ், பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ், பெரம்பலூர் பெருமாள் ஸ்ரீரங்க.

0: வணக்கம் ராஜேஷ், உங்க எல்லாரும் அந்திங்கிறது மாலை பொழுதுங்கிறத அனுப்பியிருக்காங்க.
1: சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கான பதில் என்ன அப்படின்னா மயில் அப்படிங்கிறது வந்து சரியா
0: அதாவது
1: அப்படின்னு.
0: மஞ்சை அப்படிங்கிறது, மஞ்சை
1: மஞ்சை
0: அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மயில் அப்படிங்கிற அந்த சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் யாரு?
1: தஞ்சாவூர் சாந்தி, முசிறி ஆறுமுகம், ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ்,
0: சென்னை
1: சென்னை
0: பிரமிளா,
1: பிரமீளா,
0: குமரநகர்
1: குமரநகர்
0: லக்ஷ்மி,
1: லக்ஷ்மி,
0: சென்னை அந்தோணி ராஜ், திருமழபாடி ரவி, பெல் டவுன்ஷிப் ராமலக்ஷ்மி, தாளக்குடி முத்தமிழ் நகர் சம்பத்குமார்.
1: அவர் வந்து என்னன்னா தொண்டை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. அது வந்து
0: ஆஹா,
1: தவறான பதில் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம்.
0: ஆமா.
1: அடுத்து பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன், அவரும் வந்து சரியான விடை வந்து கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. வீரமணி மணப்பாறையில இருந்து, ரெங்கராஜ் பொன்னகர்ல இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லோட் ஆயிட்டே இருக்குது. கவி செல்வா அவங்களும் வந்து அனுப்பியிருக்கிறாங்க சரியான பதில். இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இன்னமும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நம்ம அவங்களுடைய பெயர்களையும் வந்து நம்ம படிச்சிடலாம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம். வண்ணக்கோலங்கள், வண்ணக்கோலங்களில் நாம் கேட்ட கேள்விக்கான பதில் வந்துட்டு இருக்கா?
1: ஆமாம், மஞ்சைக்கான பதில்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து மங்களான நிலை அல்லது மூடு பனி அல்லது பனிமூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அது மங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ?
1: ஆமாம், அப்படி நினச்சிருக்கலாம்.
0: ஆனால் இது நம்ம சொன்னது என்னென்னா மஞ்சை.
1: மயிலுக்கான விடை, அது விடை வந்து மயில். அடுத்து தஞ்சாவூர் லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கே மூர்த்தி தரு ஆனைக்காலேருந்து அனுப்பி, திரு ஆனைக்காவை தானே அது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவர் விட்டார். அதையும் நானும் படிச்சிட்டேன். சரி, தூவாக்குடி பவுலன் மைக்கேல் அவங்க வந்து தப்பாக அனுப்பியிருக்கிறாங்க, வயல் நிலம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பெருமாள் வந்து அனுப்பியிருக்கிறாரு, அவரும் சரியாக அனுப்பியிருக்கிறாங்க. மதுரை மணிநகரத்துலேருந்து சோமசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்க எல்லாருமே சரியான பதில் மயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலேருந்து சரியான பதிலை கொடுத்துருக்கிறாங்க. கும்பகோணம் ரமேஷ் வந்து சரியான பதில்களை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சரியான பதில்கள் கொடுத்துருக்கிறாங்க, கொடுத்த எல்லாருக்குமே வந்து பாராட்டுக்கள். அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கொடுக்கலாமா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கலாமா?
0: கொடுத்துடலாம், ஈஸியாகவே கொடுத்துருவோமா?
1: ஓகே, ஈஸியாக கஷ்டமா எப்படி கொடுக்கலாம்?
0: என்ன கொடுக்கறது?
1: நயமா
0: கொடுத்துருவோமா? நயம்,
1: நயம் அப்படின்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு வேறு சில பொருள்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சதுன்னா என்ன பதில் அப்படிங்கிறதையும் சேர்த்து 938 546 102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன.

0: வணக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் திரு ஜோசப் விஜய் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படுவதால் இதர கட்சிகளின் ஆதரவை பெறும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை ஆளுநர் மாளிகையில் நாளை காலை சந்தித்து தாவேக தலைவர் திரு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று தெரிகிறது. முன்னதாக சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதிய ஆட்சி அமைக்கும் வரை அவர்கள் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் பதவியேற்பு விழா முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை பதவியில் தொடருமாறு கேட்டுக் கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இதனிடையே திரு மு க ஸ்டாலின் தற்போது சென்னை கொளத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. பிஜேபி சட்டப்பேரவைக் கட்சித் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடில்லியில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7:00.

இணைஞ்சிருக்கிறீங்க இது ஆரவாரம். எனக்கும் ஸ்வீட்டு தாங்க பிடிக்கும், அதனால இந்த பிளாக் காஃபியை அப்படியே விட்டுடலாம். ஆனால் அது சொல்லித்தர இந்த விஷயத்தை மட்டும் அப்படியே நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காக அது இனிப்பாக இருக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை இல்லையா? அதே மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட இயல்பை மாற்றிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிந்திச்சு பாருங்கள்.

காஃபின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சூடான பால், முதல் ஃபில்டர்ல எடுத்து வச்ச அந்த திக்கான டிகாஷன், கொஞ்சம் சர்க்கரை, நொர பொங்க, அப்படியே டவரா செட்டு, இதெல்லாம் தானே சரியா? அப்போ இந்த பிளாக் காஃபி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நடந்துட்டு இருக்கிற பாரதிதாசன் விழாவில் நாளைக்கு மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது மொழிபெயர்ப்பு வரலாறு. இதை பத்தி பேசுறதுக்காக முனைவர் வ நாராயண நம்பி அவர்கள் பங்கேற்கிறாங்க. நிகழ்ச்சியை முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு கேட்டிருக்கிறீங்க.
1: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருங்க.
2: புகைப்பிடித்தல், டொபாக்கோ யூஸ், புகைப்பிடித்தல் மற்றும் அல்லாது புகையிலை மெல்வது, இந்த மாதிரியான பழக்கங்கள் லங் கேன்சர் போன்ற தீவிரமான கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. மது அருந்துதல், ஒரு காலத்துல மது அருந்துவது என்பது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அது வந்து ஒரு கெட்ட பழக்கம், ஊரறிய அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பயந்து செய்த காலம் போய் இப்ப மது அருந்துவது என்பது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். சோ ரொம்ப பணக்காரங்களும் மது அருந்துவாங்க, சாதாரணப்பட்டவங்களும் அமர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட போகும்பொழுது ஒரு சோசியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இப்போ வந்துருச்சு. அது வந்து லிவர் டிசீசஸ், லிவர் கேன்சர் இதெல்லாம் உண்டாக்க காரணமாயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மாத்திக்கணும். மாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம செடன்டரி ஹேபிட்டை மாத்திக்கணும். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? நடைப்பயிற்சி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நடைப்பயிற்சி. நம்ம வந்து நிறைய நடக்கணும். நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய இந்த வேண்டாத கொழுப்புகளும் நீங்கும் நம்ம உடம்புலேருந்து, நம்மளுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து டோபமீன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஹார்மோன் வந்து நம்ம மனசை வந்து சந்தோஷமாக்கும். அது வந்து எப்போ சுரக்கும்னா இந்த மாதிரி நம்ம நல்ல நடைப்பயிற்சி, வேகமான ஒரு நடைப்பயிற்சி நடக்கும் பொழுது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் சுரக்கும். அது வந்து டோபமீன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்கும். அது வந்து நம்மளை சந்தோஷமா வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து உணவு உண்பது என்பது பசிக்கு என்பதை முதலில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அதிக கலோரி உள்ள உணவுகளை உண்ண மறுக்க வேண்டும். இப்ப பார்த்தோம்னா ஈவன் ஒரு பீஸா டப்பால கூட அது எவ்வளவு கேலரி அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு பீஸா, ஒரு ஃபுல் பீஸா பார்த்தோம்னா அது 700 to 800 கேலரி. நமக்கு தேவையே ஒரு நாளைக்கு 1000 to 1200 கேலரி தான். அதுல 800 கேலரி ஒரு பீஸா கொடுக்க போகுது. இந்த பீஸா ஈஸியா நம்ம உடம்புல எரிக்கவும் படாது, எனர்ஜியாவும் மாறாது, அது அப்படியே கொழுப்பா மாதிரி நம்ம உடம்புல டெபாசிட் ஆகும். அந்த உணவு நமக்கு தேவையா? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பீஸ் பீட்சா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்? அதே அளவு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதே அளவு நம்ம வாக்கிங் போகணும். ஸோ இதை செஞ்சாதான் வந்து நம்மளுடைய இதை மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த தேவையில்லாத இனிப்புகள், எதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் ஃபுட்ஸ்ன்னு வச்சிருந்தோமோ அதெல்லாம் நமக்கு நம்மளுடைய ரீச்லேயே இருக்கு. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம அதை எல்லாமே நம்ம வந்து அதிகப்படியாக உண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ சர்க்கரைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த மனப்பக்குவம் வேண்டும். எனக்கு சர்க்கரை வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், கேக் வேண்டாம், அதெல்லாம் எப்பவும் போல அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபுட்டாவே நம்ம வச்சுக்கணும். அடுத்தது, கண்டிப்பாக மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும். டொபாக்கோ கண்டிப்பாக புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா நம்ம இந்த வாழ்வியல் நோய்களை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்.
1: வாழ்வியல் சார்ந்த நோய்கள் வராம இருக்கணும்னா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதலலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் இருக்கிற துப்பாக்கி சுடும் இடத்துல நாளையிலிருந்து 8 தேதி வரைக்கும் காலையில்

7:30 மாலை 5:30 வரைக்கும், இரவு 7:00 to 10:00 வரைக்கும் துப்பாக்கி சுடும் பயிற்சி அங்கு நடைபெற இருக்கிறதுனால பயிற்சி தளத்துல மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.

0: தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறைச் செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின்

0: டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 இணைந்திருக்கிறோம்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

உலகத்தரமான மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: ஆகாஷ்வாணி இன்று இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு பி சந்திரசேகர் 68,124 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் 65,161 வாக்குகளும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி பூமலரும் பெற்றனர். ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 74,808 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு தேர்தல் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். 14,511 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் 57,854 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் 21 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு கே ஜி அருண் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டது. இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஆர் எம் டி ஆர் சந்திரசேகர் 51,183 வாக்குகளும், திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் 49,313 வாக்குகளும் பெற்றார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சி எஸ் திலீப் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாமக்கல் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ஸ்ரீதேவி பி எஸ் மோகன் 68,736 வாக்குகளுடன் இரண்டாம் இடமும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி கே பி ராணி 52,808 வாக்குகளும் பெற்றிருந்தார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திருமதி சி விஜயலட்சுமி 81,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் திரு பி தங்கமணி தோல்வியை தழுவினார். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சேகர் 61,349 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு கே எஸ் மூர்த்தியை விட 308 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ்நாடு கால்நடை மற்றும் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்டம் ஆகியவற்றின் சார்பில் உலக கால்நடைகள் மருத்துவ தினம் 2026 முன்னிட்டு நாமக்கல் கால்நடைகள் சிகிச்சை வளாகத்தில் செல்லப்பிராணிகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை அன்று உலக கால்நடை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கருப்பொருளாக கால்நடை மருத்துவர்கள், உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது. இந்த முகாமில் நாய்கள், பூனைகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய பிராணிகளுக்கு இலவசமாக வெறிநோய் தடுப்பூசிகள் போடப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சிகிச்சைகள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் கதிர்வேல் வரவேற்றார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் எம் செல்வராஜு தலைமை வகித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. 4,621 பேர் தேர்வு எழுதினர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவர் படிப்புக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமை கடந்த 3 தேதி நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் இத்தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்த 4,471 மாணவ மாணவிகளுக்கு மாவட்டம் முழுவதும் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், வளையப்பட்டி, கார்குடல்பட்டி, செல்லப்பம்பட்டி, நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் உள்பட 11 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தேசிய தேர்வு முகமையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வுக் கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 2 மணிக்கு தேர்வு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. ஜேடர்பாளையம் பகுதியில் காவேரி ஆற்றில் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து பிரியும் ராஜவாய்க்காலில் கடந்த ஏப்ரல் 24 தேதி எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பரமத்திவேலூர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை 500 மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் வினோத்குமார் மற்றும் வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறைசார் அலுவலர்களிடம் எடுத்துரைத்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீர்வளத்துறை சார்பில் கடந்த 1 தேதி ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் நீண்ட நாள் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கிடைக்காத விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.

0: ராஜவாய்க்கால் நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்ட வாழை, வெற்றிலை, நெல், கரும்பு, கோரை உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 16,000 ஏக்கர் நிலங்கள் இந்த நீரால் பயனடைவதாகவும், தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இனிமேல் எந்த முன்னறிவிப்பும் இன்றி தண்ணீர் நிறுத்தப்படக்கூடாது என்றும் தண்ணீர் திறந்து வைத்த அரசுக்கும் அலுவலர்களுக்கும் விவசாயிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
2: இனி தொடர்வது செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்திச் செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு

நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 19 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில்

0: நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:15 ஆகாஷ்வாணி. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின்
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:25:36.

0: உழவர் உலகம் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் வாழையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஏ மோகனசுந்தரம் அவர்கள். நேர்கள் 938-546-102-1 என்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களது கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சி இதோ தொடர்கிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. முக்கணிகளில் ஒன்று வாழை. இந்த வாழை சாகுபடியில் தேசிய அளவில் சாதித்து கொண்டிருப்பதும் நமது மாநிலம்தான். அதே நேரத்தில் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 6000 ஹெக்டேரில் வாழை சாகுபடி நடந்து வருகிறது. அந்த வகையில் வாழையில் என்ன மாதிரியான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாக்குதல் இருக்கும், அதை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய வாழை ஆராய்ச்சி மைய பூச்சிகள் துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஆ மோகனசுந்தரம் அவர்கள்ட்ட பேச இருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய நிலையத்துக்கு வருகிறாங்க. அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: தற்போது இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் இந்த அண்மையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது வாழை சாகுபடி குறிப்பாக இந்த குலைதள்ளக்கூடிய ஒரு பருவமாக ஒரு பூ வந்து இப்போ வந்து பருவத்தில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் அதுவும் அதிகமாக பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்குது, ஒரு சில திடீர் மழையும் கோடை மழையும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் என்ன மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணும்?
2: சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குலைத்தள்ளக்கூடிய நேரத்தில் வந்து பெரும்பாலும் வாழை பூ பேன் அது அதிகமாக வரும். அப்புறம் ஃபுல்லாக குலை தள்ளினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சி இல்லைன்னா மாவு பூச்சி, இந்த பூச்சிகள் வந்து மேஜராக வந்து அதிகமாக வரும். அது வந்து அதுக்குரிய நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம்.
1: இப்போ இந்த வாழைப்பேன்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருக்கும்?
2: இந்த வாழைப்பேன்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வாழைப்பூலேருந்து சீப்பெலாம் விரிகிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம தலையில் வர பேன் மாதிரியே தான், அதுவும் சின்ன சின்ன கருப்பாக சின்ன சின்னதாக இருக்கும். ஆரம்ப நிலையில் வந்து ஒரு மாதிரி பிங்க்ஸாக இல்லைன்னா லைட்டாக ப்ரௌனிஸாக இருக்கும் சரிங்களா. அது வந்து கொஞ்சம் பெருசாகாததாக எல்லாம் கருப்பாக மாறிடும். அது வந்து இங்கிலீஷில் த்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த வாழைப்பூ பேன். அது வந்து சின்னதாக தெரிகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அது வந்து இந்த வாழைப்பூ பேன் வர்றப்ப அது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பனானா பஞ்ச் கவர் வந்து பாலித்தீன் பை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 100 தடிமன் திக்னஸில் நீங்கள் அதை கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த நம்ம வாழைப்பூ பேன் வந்து அதோட முட்டைகள் அதோட வந்து இதெல்லாம் வந்து கீழே தரையில் இருக்கும். அதில் வந்து நம்ம பெவேரியா பேசியானா அப்படிங்கிற ஒரு பூஞ்சாணுக்களை ஊற்றி விட்டோம்னா அந்த கீழே வந்து கட்டுப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஏதாவது கெமிக்கல் பைஃபென்த்ரிங்கிற சாயில் அப்படி இன்சைட் சைடு அது மாதிரி இருக்குது, அதை ஊற்றி விட்டிங்கனாலும் அதை கட்டுப்படுத்தலாம், அந்த மாதிரி பண்ணலாம்.
1: நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பேன் அந்த வாழைப்பூ பேன்கிறது வாழைப்பூவை மட்டும்தான் தாக்குதல் இருக்குமா?
2: ஆமாம், வாழை இந்த வாழைப்பூ பேன்கிறது பூ மட்டும்தான் தாக்குதல் இருக்கும். நார்மலாக அந்த வாழைப்பூ பேன் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த மொக்கா இருக்கிறப்பே அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கூட போடலாம். இப்போ எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் மனுஷனுக்கு போடுறோமோ அதே மாதிரி பூவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி, இந்த வாழைப்பூ பேனுங்கிறது சாறு உறிஞ்சும் பூச்சி கீழே வரும், அது வந்து பெரும்பாலும் அந்த இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திடலாம். அது வந்து இப்போ வந்து இம்டாக்ளோபிடுங்கிற ஒரு மருந்து வந்து இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு இப்போ வந்து

0: 0.6 மில்லி அவ்வளோ கலந்தால் போதும். கலந்துட்டு அதுலேருந்து ஒரு 2 மில்லி எடுத்து ஊசியாக போட்டோம்னா இந்த கடைசி வரைக்கும் வாழைப்பூ பேனை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி, இப்போ குலைதள்ளக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய வாழை மரங்களுக்கு என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்குது?
0: இப்போ குலைதள்ளுங்கிற பருவத்தில் பெரும்பாலும் இந்த மாவு பூச்சி, கல்லு பூச்சி, கள்ளிப்பூச்சி வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் கற்பூரவள்ளி இந்த வெரைட்டியில் வந்து இந்த மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த காவிரி டெல்டா விவசாய ஏரியாவில் இந்த கோடை காலத்தில் இந்த ப்ராப்ளம் பெருசாக வருது. இது வந்து ஆரம்ப நிலையில் வந்து எப்படின்னா நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த குலையில் வந்துடாது. இது வந்து அந்த தண்டு பகுதியில் தான் இருக்கும், தண்டு பகுதியில் வேறுபகுதியில் லைட்டாக இருக்கும். அந்த நிலையிலே நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து அதுக்குரிய கட்டுப்படுத்தும் முறையை பயன்படுத்திட்டோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே இதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சரியான கட்டுப்படுத்தும் முறைகள் எடுத்து பண்ணோம்னா நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி, இப்போ இந்த மாவு பூச்சிங்கிறது இப்போ நம்ம தஞ்சை மாவட்டம் மட்டும்தான் பிரச்சனை வருமா, இல்லை இந்த நமக்கு வடகரைன்னு சொல்லக்கூடிய இந்த கரூர் அந்த திருச்சியோடைய வடகரை பகுதிகளிலையும் இந்த பிரச்சனை இருக்குமா?
0: ஆ, அந்த பகுதியிலும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாவு பூச்சிங்கிறது வந்து இப்போ வந்து பெரும்பாலும் பப்பாளியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வரும். அதுலேருந்து கூட ஷிஃப்ட் ஆகி இதில் வரும். வந்து மாவு பூச்சி வந்து இப்போ வந்து ஒரு மரத்தில் இருக்குன்னா காற்று மூலமாக கூட பரவும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆண் பூச்சி, பெண் பூச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த பெண் பூச்சி, அந்த பெண் பூச்சி வந்து பெண் பூச்சி வந்து குறிப்பாக வந்து ஒரு 600 முட்டைகள் ஆகிடும் சரிங்களா. அது வந்து குஞ்சு மாதிரி வரும். அது வந்து ஒரு காற்றடித்தாலும் ஒரு பறவைகள் உட்காந்து இன்னொரு அது மரத்தில் உட்காந்தாலும் பறவை மூலமாகவும் பரவும். இந்த மாதிரி வந்து பரவ வாய்ப்பு இருக்கும்.
1: அப்போ இந்த மாவு பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தும்?
0: இந்த மாவு பூச்சிகள் கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ வந்து நீங்கள் குலை தள்ளுறதுக்கு முன்னாடியே, இப்போ குலை வந்து ஒரு நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா ஒரு 7-8 மாதத்தில் குலை தள்ள ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலை தள்ள பருவத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்டு பகுதியில் இருக்கிற அந்த பட்டைகள் லைட்டாக உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த இடுக்கு போய் நல்லா பாருங்கள். அந்த இடுக்கில் தான் அதோட கிராலஸ் அதோட பெண் பூச்சி 1-2 இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த இடுக்கில் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண அந்த சருகுகளை வந்து தூரமாக போட்டு எரிச்சிருங்க. ஏன்னா அப்படி விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வர அதோட குஞ்சு இருக்கும் பார்த்திங்களா, அந்த குஞ்சு திருப்பி அதிகமாக பரவும். அதை குறிப்பாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து தாருக்கு போகிறத தடுத்துடலாம். அது ஒன்று. அப்புறம் அதிலே வந்து நீங்கள் வந்து இது மருந்து தெளிக்கலாம். மருந்து தெளிக்கிறப்போ வந்து இப்போ நீங்கள் தாரில் பண்ணுறப்ப நம்ம கெமிக்கல் மூலம் போனால் அது வந்து நம்ம சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம புங்கம் ஆயில், நீம் ஆயில் இந்த மாதிரி இயற்கை முறையில் வந்து போனால் நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் உணவு சாப்பிட்றப்ப எந்த பிரச்சனையும் வராது.
1: இப்போ இந்த வேப்ப எண்ணெய்னா எவ்வளவு தெளிக்கலாம்?
0: அதாங்க, இது இப்போ வேப்ப எண்ணெய் நார்மலாக வந்து வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் வந்து 5 மில்லி 5 மில்லி கலந்து தெளிக்கலாம். இதுவே வந்து நாங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இப்போ எல்லா பேத்துக்கும் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் கிடைச்சிடாது. அதனால் நாங்களே வந்து காவேரி புங்கா நீம் சோப் வந்து காவேரி புங்கா வந்து வேம்பு புங்கா சோப்பு மாதிரி தயாரிச்சிருக்கோம். அந்த சோப்பு வந்து 100 கிராம் 40 ரூபா தான் ஒரு டேங்குக்கு. வந்து 100 கிராம் போட்டிங்கன்னா போதும். அது வந்து நீங்கள் ஒரு டேங்க் 12 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க. அதை வந்து நீங்கள் கலந்து தெளிச்சிங்கன்னா ஒரு 15 நாள் இடைவெளியில் 3 தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்திடலாம். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த மீன் எண்ணெய் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் எண்ணெயை வந்து அதுவும் நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அது மாதிரி கலந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இதுதான் கிடையாது ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிங்கன்னா 15 நாள் இடைவெளியில் பண்ணணும். ஒரு 3-4 தடவை பண்ணால் கண்டிப்பாக கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி, இப்போ இந்த வருமுன் தடுப்பது அப்படிங்கிறத சொல்லுவது மாதிரி இந்த மாவு பூச்சியை வருமுன் தடுக்கிறதுக்கு தோட்டத்த அளவில் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா?
0: இந்த வருமுன் தடுக்கிறதும் பார்த்திங்களா இப்போ வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழையை பொறுத்த மட்டும் உங்கள் தோட்டத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே எந்த ஒரு பூச்சி பாதிப்பும் இருக்காது சரிங்களா. க்ளீன் கல்டிவேஷன் சுத்தமாக வச்சுருக்கணும், எந்த ஒரு பூச்சி பாதிப்பும் இருக்காது. நீங்கள் ரெகுலராக வச்சிங்கன்னா எந்த ஒரு மருந்துமே தேவையில்லை. இல்லை உங்களால் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு லேபர் பற்றாக்குறைகளாக இருக்குது அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை வந்து அதுலேயும் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா எந்த இதுவும் இருக்காது. அப்புறம் ஆரம்ப நிலையிலே இந்த வேறு பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வேப்பெண்ணெயோ இந்த வேப்பெண்ணெய் கரைசல் அது மாதிரி வேறு பகுதியில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கீழேருந்து போகிற மாவு பூச்சிகள் நம்ம கட்டுப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வந்து இப்போ இந்த பேன்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேன்கள் இந்த அங்கேருந்து வெள்ளை ஈ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டிடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: காய்ந்த சருகுகள் அப்பப்போ அகற்றணும்.
0: ஆமாம்,
1: நம்முடைய நம்முடைய தோட்டத்தையும் வயலையும்
0: சுத்தமாக வச்சுக்கணும்.
1: நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கேள்வி ஏதாவது இருக்கா?
2: இருக்குது சார். புலவன் காடு மாரியப்பன் தஞ்சாவூர் அங்கே தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க.
1: சரி,
2: முடி கொத்து நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய் தென்படுகிறது, இதனை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றத சார் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.
0: ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக முடி கொத்து நோய் அது ஒரு

0: சாரவஞ்சு பூச்சினால் பரவுறதாங்க. அது வந்து அஸ்வினி பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது, இது வந்து அது பரப்பக்கூடிய காரணி. முடிக்கொத்து நோய்ங்கிறது ஒரு வைரஸ் நோய். இப்போ எப்படி நம்ம கொரோனா வைரஸுக்கு மருந்து இல்லையோ, அதே மாதிரி முடிக்கொத்து நோய் வைரஸ் நோய்க்கு மருந்து எதுவும் கிடையாது. ஆனால் வந்து அதை வந்து பரவாமல் நம்ம தடுக்கலாம், சரிங்களா? அது என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிக்கொத்து நோய் வந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறோம், கட் பண்ணி எடுத்துறோம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ண இடத்துலையே கூட நீங்கள் வந்து களைக்கொல்லி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த வைரஸ் வந்து அதே இடத்துல இருக்கும், அந்த கட்டையிலையோ இல்லை சின்ன பக்கக்கண்ணிலையோ அந்த வைரஸ் அது வந்து அதில் வந்து களைக்கொல்லி ஊற்றி கொண்டுறணும். கொண்டுட்டு இம்மிடியேட்டாக அந்த அஸ்வினி பூச்சி வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து தென்படும். அந்த அஸ்வினி பூச்சிக்கு வந்து இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு மில்லி அப்படிங்கிற இதை கலந்து அதை நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா அந்த அஸ்வினி பூச்சி வந்து நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். அஸ்வினி பூச்சி கட்டுப்படுத்துறதுனால அந்த முடிக்கொத்து நோய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பரவுறதை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி, இந்த முடிக்கொத்து நோய் எந்த வயதுடைய மரங்களை தாக்குதல் இருக்கும்?
0: இது நார்மலாக முடிக்கொத்து நோயின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலங்காலமாக ஒருத்தவங்க வந்து இப்போ ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் பண்ணிட்டு அழிச்சிட்டு அடுத்த வருஷம் பண்ணிட்டாங்கன்னா அது வராது. மருத்தாம்பு விடுறாங்க அதில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி விடுறப்ப, இல்லை பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து அப்படியே கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா அது பூச்சிக்கு தெரியாதுல்ல, நல்ல தோட்டம் கிடையாது மாதிரி பறந்து போய் இது பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு இதில் வந்துட்டாலுமே இப்போ அந்த அஸ்வினி பூச்சி வந்து இப்போ அந்த சாரை உரியிறப்ப அது வைரஸையும் சேர்த்து உரியும், சரிங்களா? அடுத்து போய் இன்னொரு சாரை ஒரு நல்ல மரத்தை உரிகிறப்ப வைரஸை விட்டுரும். இந்த மாதிரி தான் அது பரவும்.
1: சரி, அந்த அறிகுறி எப்படி இருக்கும்? முடிக்கொத்து நோயுடைய அறிகுறிகள்னா என்ன சொல்லலாம்?
0: அறிகுறிகள் அது நோய் பிள்ளை பேர் இருக்குது, முடிக்கொத்து நோய். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிறுத்து காணப்படும், அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சின்ன சின்னதாக சிறுத்து, பார்க்குறதுக்கு வந்து அந்த முடி வந்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்,
1: சரியான வளர்ச்சி இல்லாமல்
0: இருக்கும், சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சின்னதாக இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிற இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்த முடிக்கொத்து நோய் வந்த மரத்துலேருந்து எந்த பக்கக்கன்று
1: எடுக்கக்கூடாது,
0: அது மெயினான ஒரு அது வந்து எடுக்கக்கூடாது, எடுத்து நடவு செய்யக்கூடாது.
1: அவர் இன்னொரு கேள்வியும் துணை கேள்வியாக கேட்டிருந்தாங்க, இலைப்புள்ளி நோய் அது எந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தும், அதற்கான மேலாண்மை முறை?
0: இப்போ இலைப்புள்ளி நோய்ங்கிறது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை. இலைப்புள்ளி நோய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காற்று மூலம் பரவக்கூடியது, இலைப்புள்ளி நோய், சரிங்களா? இப்போ காற்று மூலம் பரவக்கூடியது அப்படின்னா வந்து இலைப்புள்ளி நோய் ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், அது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல நடந்து பரவும். இப்போ நார்மலாக அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்சியலாக வந்த புதுசுலேயே அந்த இலைப்புள்ளி தாக்கப்பட்ட இலைகளை வந்து கட் பண்ணிட்டு உங்கள் ஃபீல்ட்லேயே போடக்கூடாது, உங்கள் நிலத்திலே போடக்கூடாது. ஏன்னா அது காற்றுல பரவக்கூடியது, சின்ன ஒரு மழை பட்டு அதில் ஒரு ட்ராப் பண்ணிட்டா அதோடைய வெடிச்சு அது ஸ்போர்ட்ஸ் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும், வெடிச்சு அடுத்து போகும். அந்த வந்த இலைகளை எடுத்து அப்புறப்படுத்தி எரிச்சிடணும், அது ஒன்று. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து இலைப்புள்ளி நோய் வந்து ஏன்னா ஒரு சோசியல் டிசீஸ்னு சொல்லலாம், ஒருத்தர் பண்ணிவிட்டு அடுத்தர் பண்ணலாம் காற்றுல திருப்பி வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அஞ்சு மாதம் அடுத்து ஒரு 25 நாள் இடைவெளியில் வந்து அதுக்கு வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் ஒரு வந்து என்னென்ன மருந்து தெளிக்கலாங்கிற ஒரு ஷெடியூல் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கார்பன்டைசிங்கிற மருந்து, அடுத்து வந்து மேன்கோசோப் ப்ளஸ் கார்பன்டைசிங்கிற அந்த கலந்து பண்ணுறது, அடுத்து வந்து இந்த நேட்டிவ் அப்படிங்கிறது, இது மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் இருக்குது. அந்த ஷெடியூலை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது என் நம்பர் இருக்குது, அதை நாங்கள் எங்கள் வந்து 99 31 830 749
1: சொல்லுங்கள்,
0: 99 31 830 749. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த குறுகிய நேரத்தில் நிறையா பேர் விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த தொடர்பு பண்ணி நான் ஷெடியூல் படி எல்லாம் கொடுத்துருவோம், அதை வந்து நீங்கள் அவங்க பயன்படுத்தி அவங்க பண்ணிக்கலாம், இந்த நம்பருக்கு அவங்க தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போ நமக்கு நடவு பருவம்னு பார்த்தா இந்த ஜூன் ஜூலை மாதம் தான் நம்ம திருச்சி மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வாழை நடவுக்கான பருவமாக இருக்குது. அப்போ நடவுக்கு முன்பாக விவசாயிகள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தும்?
0: நடவுக்கு முன்பாக வந்து இப்போ வந்து நமக்கு கட்டை நம்ம வந்து நடவுக்கு தேர்வு வந்து நம்ம நல்ல கட்டை தேர்வாக இருக்கணும். இப்போ வந்து இப்போ ஒன்று கட்டை தேர்வு பண்ணலாம், இல்லைன்னா வந்து திசு வாழை அதுவும் போகலாம். இப்போ திசு வாழையில் வந்து ஆல்ரெடி வந்து பூச்சி நோய் தாக்கம் இல்லாத தாய்க்கன்றுலேருந்து வித்து எடுத்து திசு வாழை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி போகலாம். இல்லை நான் திசு வாழை போல் நான் வந்து கட்டை தான் பண்ணுறேன், எங்கள் இதில் வந்து கட்டை தான் போட்டால் நல்லா வரும் அப்படின்னாங்கன்னா எடுக்கிற கட்டையை வந்து நீங்கள் போய் பார்த்து எடுக்கணும். சும்மா ஒவ்வொரு ஃபோனில் வந்து எனக்கு கட்டையை அனுப்பிச்சு விடுங்க, ஒரு லாரி வந்ததுக்கப்புறம் அது வந்து அவங்க எதுலேருந்து கட்டை எடுக்கிறாங்க, அது கட்டை தேர்வு நல்லபடியாக இருக்கணும். அந்த வாங்கி வந்த கட்டையை வந்து நீங்கள் வந்து நல்லா சீவி நடணும். சீவி நடுறப்ப என்னென்னா வேரில் இருக்கிற நூற்புழு, அப்புறம் வந்து கிழங்கு கூன் வண்டோட முட்டைகளோ வண்டுகளோ அது இல்லாமல் போயிடும். அப்புறம் வந்து அது மாதிரி சீவி நட்டணும். சீவி சீவனதுக்கப்புறம் அது வந்து விதை நேர்த்தி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து பூஞ்சான் ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த நூறுப்புழு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா கிழங்கு கூன் வண்டு ப்ராப்ளம் மண்ணில் இருக்கலாம், அந்த இதில் இருக்கலாம். அதனால் வந்து விதை நேர்த்தி பண்ணி நடணும். இந்த விதை

0: சுத்தி பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து இப்போ அந்த வாடல் நோய் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்கள் வந்து பூஞ்சான் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து காரமுடேசிங்கிற மருந்தை வந்து விதை நிறுத்தி பண்ணலாம். இல்லை எங்கள் ஆராய்ச்சி மையத்திலே வந்து நோ டு வில்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த வாடல் நோய் இல்லாததுக்கு ஒரு மருந்து, சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் அந்த குழிக்குள்ள ஊற்றி விட்டுட்டு நீங்கள் நடலாம். இப்போ வந்து இப்போ இந்த இது கிழங்கு கூண் உண்டு அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பெவேரியா பேசியானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வந்து பெவேரியா பேசியானாக்கு பனனா விவில் கில்லர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி கலந்துட்டு ஒரு ஒரு குழியிலையும் வந்து ஒரு 200 மில்லி ஊற்றி விட்டு நடலாம். இல்லை ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் அது வந்து சர்க்கரை வந்து நினச்சி அந்த கட்டைகளை நினச்சி ஒரு 20 நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் அதை வந்து நடலாம். இப்படி நட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாடல் நோய், கிழங்கு கூண் வண்டு, அப்புறம் வந்து இந்த நூற்புழு இந்த மாதிரிலாம் நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: நிச்சயமாக இப்போ இந்த மருந்துகள் நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே நம்ம வாழை ஆராய்ச்சி மையத்தில் விற்பனைக்கு இருக்குது.
0: ஆ, வாழை ஆராய்ச்சி விற்பனைக்கு
1: இருக்குது. இப்போ இதுக்கு இதை வாங்குவதற்கு விவசாயிகள் ஏதாவது ஆவணங்கள் கொண்டு வரணுமா?
0: இல்லை, நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்மள்ட்ட இ காமர்ஸ் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். அந்த இதுவும் கொண்டு வந்திருக்கிறோம்.
1: சரி, அதாவது தேசிய
0: வாழை ஆராய்ச்சி மையம்ட்டு போட்டோம்னா அதில் வந்து உள்ள வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணி வாங்கிக்கலாம்.
1: சரி, இப்போ இந்த நீங்கள் சொல்வது மாதிரி இந்த கிழங்குகளை அல்லது கட்டைகளை நம்ம நடவு செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை மருந்துகளை எல்லாம் நம்ம வந்து நேர்த்தி செய்து நடலாம். நடவு பருவத்தில் இருந்து இளம் பருவம் வரைக்கும் ஒரு 3 மாத வயது உடைய கட்டைகளுக்கு என்ன மாதிரியான சாறு உறிஞ்சி பூச்சி பிரச்சனை இருக்கும்?
0: இப்போ நடவு பகுதியிலேருந்து இது இப்போ 3 மாதம் வரைக்கும் சாறு உறிஞ்சி பூச்சிங்கிறது ஆரம்ப நிலையில் அஸ்வினி பூச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது அஸ்வினி பூச்சி அப்போதைக்கு வராது, சரிங்களா? இது மாவு பூச்சியும் அந்த இதுக்கிற இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த இப்போ கட்டுவாம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்டுப்புழு, அந்த வெட்டுப்புழுவோட தாக்கம் தான் அவங்க அந்த முதல் 3 மாதத்தில் வரும்.
1: இளம்பருவ
0: வாழையில் இந்த வெட்டுப்புழு தாக்கம் வந்து நிறையா வரும். அந்த வெட்டுப்புழு அப்படின்னா இரவு நேரங்களில் வந்து வந்து சாப்பிட்டுட்டு பகல் நேரத்தில் வந்து நமக்கு இருக்கிறது மாதிரி தெரியாது. அதனால் அந்த வெட்டுப்புழுகளுக்கு வந்து அதுக்குரிய மருந்துகளை வந்து இப்போ இதே இந்த நம்ம பெவேரியா பேசியானாங்கிறது அது வந்து பூச்சியை கொள்ளக்கூடிய ஒரு பூஞ்சான். அந்த பூஞ்சானை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் சாயில் ரெஞ்சிங் அந்த மண்ணில் படுற மாதிரி கீழே ஒரு இப்போ வந்து ஒரு லிட்டருக்கு 10 மில்லி கலந்துட்டு அது வந்து ஒரு 100 மில்லி சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா அப்போ வந்து நைட் நேரத்தில் உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் அதில் அந்த பூஞ்சானை வளர்ந்து செத்து போயிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை இமாமெக்டின் பெஞ்சோயிட் அப்படிங்கிற ஒரு கிரீன் லேபிள்டு இன்செக்டிசைட் இருக்குது, வந்து நல்ல ஒரு சுற்றுப்புறத்துக்கு அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத கெமிக்கல் இமாமெக்டின்
1: பெஞ்சோயிட்.
0: ஆமாம், அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து 0.5 ml, சரிங்களா, 1/2 மில்லி கலந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து கீழே மண்ணில் படுற மாதிரி ட்ரென்ச் பண்ணி விட்டுலாம், தெளித்து விட்டுலாம்.
1: சரி, இப்போ நம்மளுடைய விவசாயிகள் வந்து தென்னந்தோப்பில் ஊடு பயிராகவும் வாழை சாகுபடி செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஊடு பயிராக வாழை சாகுபடி செய்யும்போது என்ன மாதிரியான சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய பிரச்சனை இருக்கும்?
0: இந்த மாதிரி இது நல்ல ஒரு கேள்விங்க சார். ஆக்சுவலாக இப்போ வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து இது இந்த பாதிப்பு அடைகிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ தென்னையில் வந்து இந்த நம்ம வந்து இந்த இந்த வெள்ளை ஈ வட்டை வெள்ளை ஈங்கிற ஒரு இது இருக்குது, அந்த வட்டை வெள்ளை ஈ வந்து தென்னையில் தான் மேஜராக பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ அது பண்ணுறப்ப என்னாகன்னா அது இடையில ஊடு பேர வாழையும் போகிறப்ப வாழையிலையும் அந்த வட்டை வெள்ளை ஈ பாதிப்பு அதிகமாக இருக்கு.
1: அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு?
0: இப்போ அந்த வட்டை வெள்ளை ஈ இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா இப்போ வந்து வட்டை இலி பெரும்பாலும் இலையில் அடிப்பகுதி இருக்கும், சரிங்களா? அந்த வட்டை வெள்ளை ஈ வந்து அந்த ஒரு சக்கரை தண்ணி மாதிரி உடம்புலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளும். அந்த சக்கரை தண்ணி தள்ளுறப்ப இப்போ வந்து மே இலையில் அடிப்பதில் இருக்கிறப்ப கீ இலையில் வந்து கருப்பு கருப்பாக தெரியும். அதை வச்சே வந்து வட்டை இலை வெள்ளை கருப்பு கருப்பாக தெரிகிறது பார்த்தோன்னே மக்கள் வந்து ஏதோ பெரிய நோய் வந்துச்சுன்னா அது வந்து அந்த பூச்சியால் வந்த நோயினே தெரியாமல் போயிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நான் சொன்ன இப்போ இந்த அசாடிராக்டின் இந்த நீம் பேஸ்டு ப்ராடக்டே நம்ம வந்து அந்த பூச்சியில் படுற மாதிரி நம்ம வந்து மருந்து தெளிக்கணும். ஏன்னா வந்து பூச்சி வந்து இலைக்கு கீழே இருக்கும், நம்ம மருந்து வந்து இலைக்கு மேலே தெளிச்சோம்னா அது வந்து கட்டுப்படுத்த முடியாது, சரிங்களா? ஏன்னா அது வந்து இலை கீழே இருக்கும், அதனால் வந்து அந்த பூச்சியில் படுற மாதிரி நம்ம இந்த இது மருந்து அடிக்கலாம். அப்படி இந்த அசாடிராக்டின் இந்த மருந்து அடிக்கலாம். அப்போ நான் சொன்ன மீன் எண்ணெய் கழிவுலேருந்து தர மீன் எண்ணெயும் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற இந்த காவேரி புங்கா நீம் சோப்பு, இந்த காவேரி மீன் எண்ணெய் சோப்பு தூள் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இது வந்து மார்க்கெட்லேயும் மீன் எண்ணெய் வாங்கி பயன்படுத்தலாம். அது வந்து எல்லா பேரனாலையும் பண்ண முடியாதனால நாங்களே ஒரு சின்ன ப்ராடக்ட் மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம், வாங்கி அவங்க பண்ணி கட்டுப்படுத்தலாம்.
1: சரி, இப்போ நம்முடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு வரீங்க?
0: இப்போ நம்ம வந்து நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி முத்து மூலமாக வந்து ஒரு நாள் பயிற்சி, ஒரு நாள் பயிற்சியும் கொடுக்குறோம், மூணு நாள் பயிற்சியும் கொடுக்குறோம், ஒரு வார பயிற்சியும் கொடுக்குறோம். இப்போ வந்து இப்போ என்னென்ன தொழில்நுட்ப

0: இப்போ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் பார்த்துட்டு இப்போ என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இந்த தேசிய வளர ஆராய்ச்சி மையத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து சும்மா தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு நாள் வந்தாங்கன்னா ஒரு நாள் அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மூணு நாள் அப்படின்னா வந்து வாழை சாகுபடியில் எந்த விதத்தில் நம்ம வந்து பண்ணலாம், நவீன முறையை பயன்படுத்தி எந்த விதத்தில் பண்ணலாங்கிறது மூணு நாளில் எல்லாமே பண்ணிடுவாங்க. இப்போ குறிப்பாக வந்து இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து வாழைப்பூவில் வந்து தொக்கு பண்ணணும், இப்போ வாழைத்தண்டு சாறு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக அது மட்டும் கற்றுக்கிறேன்னா அதுக்கே வந்து தனியாக அவங்க வந்து கற்றுக்கலாம். வந்து அந்த ஒரு புது ஒரு டெக்னிக்கை வந்து கற்றுக்கிறது தனியாக வந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லா விதமான ட்ரைனிங் வந்து பயிர் உற்பத்தி, பயிர் பாதுகாப்பு, அப்புறம் வேலியோடிசன்
1: இது எல்லாமே அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க.
0: ஆமாம்.
1: சரி சரி, இதுக்கு எதாவது கட்டணம் இருக்குங்களா?
0: இப்போ வந்து ஒரு நாள் பயிற்சிக்கு வந்து ஒரு 50 பேருக்கு மேலே வந்தால் 5000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பர்டிகுலர் டெக்னிக் வந்து வாழைப்பூவில் தொக்கு தயாரிக்கிறது, அப்புறம் வாழைத்தண்டு சாறு தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட் வந்து அவங்க கற்றுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரி கட்டிட்டாங்கன்னா அது வந்து ஒரு குழுவாக வந்து கூட அவங்க இது பண்ணிக்கலாம், வந்து அந்த 5 டெக்னிக்குமே அவங்க கற்றுக்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு.
2: இதை உள்ளவர்களும் நிகழ்ச்சியில் வாழையும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி நாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஏ மோகனசுந்தரம். நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் வழியில் பங்கேற்கலாம். பங்கேற்க
1: இப்போ நம்ம இந்த வாழை தாக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்கு மேற்பட்ட ஓரளவுக்கு ஒரு 7-8 மாதம் அந்த பூ தள்ளுவதற்கு குலை தள்ளுவதற்கு அல்லது பூ பருவத்துக்கு முன்பாக ஒரு இளம் வாழை மரங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பூச்சி பிரச்சனை?
0: இப்போ நார்மலாக வந்து வாழையை பொறுத்து மட்டும் 5 மாதத்துலேருந்து நம்ம வந்து பூ வந்து எப்போ வரும் நினச்சாங்க இல்லை வெளியே 8 மாதத்துல பூ வரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. வாழையை பொறுத்து மட்டும் மண்ணிலிருந்து பூ வரும், 5 மாதத்துல பூ வர ஆரம்பிச்சிடும். அந்த 5 மாதத்துல பூ வர்றப்ப ஒரு சில வாடைகள் வெளியே வர்றப்ப இந்த மாதிரி பூச்சி தாக்கமும் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து வாழையை பொறுத்த மட்டும் தண்டு துளைப்பான், இந்த தண்டு துளைப்பான் வந்து 5-6 மாதம் ஆரம்பத்திலே வந்து தண்டு துளைப்பான் வர ஆரம்பிக்கும் சார்.
1: சரி, அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் நமக்கு?
0: இப்போ தண்டு துளைப்பான் வந்து தண்டு துளைப்பான் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னா ஒரு சில வந்து ஜெல்லி ஃபார்ம் மாதிரி வந்து பிசின் மாதிரி உங்கள் மரத்துலேருந்து வடிய ஆரம்பிக்கும் சரிங்களா. வந்து 6 மாதம் கண்ணில் வந்து அது வந்து வண்டுகளை வந்து முட்டையிட்டுரும். அந்த முட்டையிட்டதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து சின்ன புழுவாக மாதிரி அது சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப ஜெல்லி மாதிரி வடியும். அந்த வடிகிறப்ப நம்ம அதை கட்டுப்படுத்தும் முறையில் பண்ணிட்டால் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து அதோடய வாழ்க்கை சுழற்சியெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் லேட்டர் ஸ்டேஜில் பண்ணால் பண்ண முடியாது.
1: இப்போ அதற்கு என்ன மாதிரியான மருந்து, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டு துளைப்பான் பெரும்பாலும் வாழை விவசாயிகள் வந்து தண்டு துளைப்பான் வந்து ஓட்டைகள்லாம் பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, சார் என் மரத்தில் வந்து தண்டு துளைப்பான் வந்துச்சு ஓட்டைகள்லாம் வந்துச்சு எப்போ என்ன சார் கட்டுப்படுது? அப்போ வந்து அவங்க ஏதாவது கட்டுப்படுத்தும் முறையை பயன்படுத்தினாலும் வேஸ்ட் அது சரிங்களா. ஏன் அப்படின்னா அதோடய வாழ்க்கை சுழற்சி வந்து 60 நாள்லேருந்து 70 நாள். இப்போ அந்த வாழ்க்கை சுழற்சியெலாம் முடிச்சுட்டு வெளியே வண்டு பறந்து போனதுனால அந்த ஓட்டை வருது, ஆல்ரெடி உங்களுக்கு சாப்பிட்ருச்சு உள்ளே, அப்போ போய் நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் வந்து வருமுன் காப்போம் மாதிரி அந்த வாழை பொறுத்த மட்டும் வருமுன் காக்கிறதான் இது. இப்போ வந்து அந்த 5, 6 மாதம், 7 மாதம், 8 மாதத்தில் நீங்கள் வந்து வாழைக்கு வந்து ஊசி போடலாம். ஏன்னா வந்து வாழை உள்ளுக்குள்ளே இருக்கும் சரிங்களா, அது வந்து வாழை நம்ம மனுஷனுக்கு போகிற மாதிரி வாழையில் ஊசி போடலாம். ஊசி போடுறப்ப அது வந்து கிரீன் லேபிள்டு இன்செக்டிசைடு இருக்குது, அந்த ஃபிப்ரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அப்படி இல்லைனா தயோமெத்தாக்ஸான் இன்னொரு மருந்து இருக்குது. இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2.5 மில்லி கலந்தால் போதும். 2.5 மில்லி கலந்துட்டு அந்த கலந்த கலவையிலேருந்து எடுத்து ஒரு மரத்துக்கு வந்து 2 இடத்துல, ஒரு 2 அடி உயரத்தில் ஒரு 3 மில்லி, 4 அடி உயரத்தில் இன்னொரு 3 மில்லி, இந்த மாதிரி வந்து ஊசி போட்டிங்கன்னா 5 மாதம், 6 மாதம், 7 மாதம் ஒரு மாத இடைவெளியில், இல்லைன்னா 6 மாதம், 7 மாதம், 8 மாதம் குலை தள்ளுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 தடவை பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம்.
1: நிச்சயமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஏதாவது நேர்கள் கேள்வி இருக்கா?
3: இருக்கு சார், கேள்வி இருக்கு. ஒண்டிமுத்து போதாவூர்லேருந்து. இப்போ சார்க்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னாங்க, அதை வந்து இயற்கை முறையில் தீர்வு செலவில்லா வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வாழையில் வைரஸ் நோய் இல்லா விவசாய கிராமமாக நமது திருச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து தத்தெடுத்து உதவுவீர்களா விதை முதல் விற்பனை வரை?
1: சரி, நிறைய இயற்கை மருந்துகளையும் சார் சொல்லிட்டு வராங்க, இருந்தாலும் குறிப்பாக இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி

0: இதுக்கு இயற்கை மருந்துகள் கை கொடுக்குமா, என்ன மருந்துகள் தெளிக்கலாம்?
1: அவர் இயற்கை முறையில் ஆரம்ப நிலையிலேருந்து கேட்குறாரு. இப்போ ஆரம்ப நிலையில் வந்து இயற்கை முறையில் பண்ணணும்னா நம்ம வாழை தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே பூச்சி ப்ராப்ளமே வராது. அது ஒரு முத பாயிண்ட், சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து இப்போ நடவு செய்கிறப்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூஞ்சான் அந்த வெவ்வேறியா பேசியானா அப்படிங்கிறது வந்து நம்மள்ட்ட பனானா வீவில்கிள்ங்கிற பேரில் இருக்குது. அது வந்து பூச்சியை கொள்ளக்கூடிய ஒரு பூஞ்சான் தான் இயற்கை முறையில். நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த நடவு செய்கிறப்ப நட்டுட்டீங்கனாலும் அது பண்ணிடலாம். அந்த நடவுலேயே வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு இந்த நீம் பேஸ்டு அது பண்ணலாம். இது நடவுதில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த வெட்டுப்புழு வரும். அந்த வெட்டுப்புழுக்குமே இந்த பெவேரியா பேசியானா இல்லைன்னா மெட்டாரேசியம் மனிசோப்பிலி இந்த ரெண்டு இதுவும் அது வந்து பூச்சியை கொள்ளக்கூடிய பூஞ்சாந்தன். இதை வந்து நீங்கள் இது பண்ணி கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த தண்டு தொலைப்பான் வரும். அந்த தண்டு தொலைப்பானுக்கு இப்போ வந்து இந்த இதே பெவேரியா பேசியானாவை வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் சரிங்களா. ஸ்ப்ரே வந்து 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த வண்டுகள் பறந்து வந்து உட்காந்து முட்டையிடுறப்ப அந்த வண்டுகள் உடம்புல போயிடும். இந்த மாதிரி பண்ணிடலாம். லேட்டர் ஸ்டேஜில் வந்து இப்போ மாவு பூச்சி அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ பேன் வரப்போ நான் சொன்ன வந்து காவேரி புங்கா நீம் சோப்பு நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் வந்து இந்த காவேரி மீன் எண்ணெய் சோப்பு தூள் இருக்குது. இதெல்லாமே இயற்கை முறையில் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா நம்ம இயற்கை முறையிலையும் விவசாயம் பண்ணலாம்.
0: நிச்சயமாக இயற்கை முறையில் செய்யும்போது இன்னொரு அனுகூலம், நமக்கு செலவினம் குறையுது, இடுபொருட்களுடைய செலவினம் கணிசமாக குறையும். சரி, அவர் நேயருடைய இன்னொரு கோரிக்கை வந்து ஒரு கிராமத்தை வந்து ஏதாவது ஒரு தத்தெடுப்பு கிராமமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க.
1: அது ஆக்சுவலாக இப்போ வந்து எங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இப்போ எங்கள் புது இயக்குனர் டாக்டர் செல்வராஜன் சார் வந்ததுக்கப்புறம் நம்மள்டே வந்து இப்போ வந்து திசு கல்ச்சர் ப்ரொடக்ஷன் யூனிட்டே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது மூலயமா வந்து இப்போ வந்து விவசாயிகள்லாம் சேர்ந்து இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து ஒருத்தர் இல்லாமல் ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி எங்கள் டைரக்டருக்கு கொடுத்தாருனா கண்டிப்பாக வந்து அது செய்ய வாய்ப்பு உண்டு.
0: அந்த கிராமங்களில்
1: இது பண்ணி இப்போ நம்ம எம்ஜிஎம்ஜி ப்ரோக்ராமே இருக்குது. அந்த எம்ஜிஎம்ஜி ப்ரோக்ராமே நம்ம அந்த பர்டிகுலர் வில்லேஜ் அடாப்ட் பண்ணி ஆரம்ப நிலையிலேருந்து வைரஸ் இல்லாததுனா திசு கொளுத்தர் வாழையில் தான் மெயின். ஏன்னா திசு கொளுத்தர் வாழையில் தான் நம்ம வந்து வைரஸ் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். எல்லாம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து எங்கள் இயக்குநருக்கு ஒரு வந்து இது மாதிரி ஒரு
0: கடிதம்
1: மாதிரி எழுதி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் இயக்குநர் வந்து அதை செய்வார்.
0: நிச்சயமாக. சரி, நம்ம பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பூவன் நேந்திரம் கற்பூரவல்லி அதிகமாக, அந்த தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பழங்கள் நாட்டு ரகங்கள் இருக்குது. இப்போ இந்த பூச்சிகளுக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஏதாவது பாரம்பரிய ரகம் அல்லது நம்முடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரகங்கள் ஏதாவது இருக்கா?
1: இப்போ பூச்சிகளுக்கு வந்து இப்போ நமக்கு என்னென்ன பிடிக்குமோ பூச்சிகளுக்கும் பிடிக்கும் சார். அது வந்து எதிர்ப்பு சக்தி உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டியாக இருக்கும் பெரும்பாலும். வந்து நம்மள்ட்ட வந்து பிசாங்கலின் கல்டிவர் ரோஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் வந்து பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டது. இப்போ வந்து நேந்திரன், இப்போ அந்த நேந்திரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சிக்கு வந்து சசப்டபுள். ஏன்னா நமக்கு பிடிக்கிறது அந்த பூச்சிக்கும் பிடிக்கும் சரிங்களா. இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இதெல்லாம் எங்கள் இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் மரபணு வங்கி அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கூடிய இதுவும் இருக்குது. இந்த இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து இப்போ குறிப்பாக நம்ம ஏரியாவில் வந்து இப்போ வந்து இப்போ இந்த நெய்ப்பூவன் அப்புறம் வந்து இந்த பூவன் இந்த மாதிரி வந்து மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பூச்சி தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ கற்பூரவல்லியில் வந்து இந்த தண்டு தொலைப்பாலாம் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மாவு பூச்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்சுவலாக நம்ம மனிதர்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி அந்த பூச்சிகளுக்கும் அது பிடிக்கும். அதுக்குரிய இதை நம்ம இது பண்ணணும்.
0: நிச்சயமாக. இப்போ நமக்கு அதிகமாக இங்கேருந்து திருச்சி பகுதியிலேருந்து அதிகமாக மற்ற மாநிலங்களுக்கு அல்லது வந்து ஒரு ஏற்றுமதிக்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அன்மைக்கு கேரளா மாநிலத்துக்கு நேந்திரன். இப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய நெய்ப்பூவன் ஏலக்கிங்கிற பேரில் அந்த கர்நாடகா மாநிலத்தில் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகுது. அப்போ நம்ம விவசாயிகள் எந்த மாதிரியான ரகங்களை தேர்வு செய்யலாம்? இந்த பூச்சி மேலாண்மையை குறித்து என்ன மாதிரி ரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம்?
1: இப்போ வந்து நேந்திரனே தேர்வு செய்யலாம் சார். இப்போ நேந்திரன் தேர்வு செய்கிறப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன நடவுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அவங்க நேந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டு தொலைப்பான் ப்ராப்ளம் வரும். இப்போ ஆரம்ப நிலையிலேயே அது தண்டு தொலைப்பானுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதா பண்ணிட்டாங்கன்னா நல்லபடியாக அவங்க மகசூல் எடுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை வராது.
0: சரி, ஏதாவது கேள்விகள் இருக்கா?
2: கேள்விகள் இருக்குது சார். கரூர் ஆண்டிப்பாளையம் நல்லுச்சாமி அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு தார்லேயும் ஒவ்வொரு சீப்பில் 1-2 காய் வந்து சிறுத்து போகுது. இப்போ வாழையாரசி மேலே தான் வந்து அவங்க கண்ணு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இன்னொரு கேள்வி என்ன கூட கேட்டிருக்காங்கன்னா, பனானா சக்தி வாங்கிட்டு போயிருக்காராம், அதில் வந்து கண்ணு கன்றுகளுக்கு மட்டும்தான் அடிக்கணுமா இல்லை தார் போடுற மாதிரி இருக்க மரங்களுக்கும் அதை அடிக்கணுமா, எந்த கால இடைவெளியில் அடிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் கேட்டிருக்கோம்.
1: இப்போ வந்து அந்த முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தாரில் ஒரு ஒரு சீப்பில் அது வந்து அது அதோடய ஜெனட்டிக் கேரக்டர்.

0: பிளான்ட்டோட ஜெனட்டிக் கேரக்டர். ஏன்னா ஃபுல்லாகவே சிரித்து போனால் நம்ம அதுக்குரிய ஏதாவது பண்ணலாம், அது ஜெனட்டிக் கேரக்டர், அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், அது ஒன்று. இப்போ இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பரணாசக்தி. பரணாசக்தி வந்து வாழத்தாருக்கு பெரும்பாலும் அந்தளவுக்கு கிடைக்க தேவையில்லை. வந்து பரணாசக்தி வந்து ஆரம்ப நிலையில் வந்து 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் அந்த மாதிரி டயத்தில் பரணாசக்தி. பரணாசக்திங்கிறது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், வந்து நுண்ணூட்ட கலவை தான் அது. ஜிங்க்கு, போரான், அயன், மேக்னஸ், நின்றுட்ட கலவை தான். இவ டானிக்கு வந்து நம்ம வந்து கடைசி நேரத்தில் போய் நம்ம டானிக் கொடுத்தா அதை விட முன்னாடி இலைவெளி கொடுத்தா நல்லபடியாக கேட்கும். 3 மாதம், 4 மாதம், 5 மாதம். இப்போ பரணாசக்தி வந்து நம்ம நம்மள்ட்ட வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்குது, லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது, அதை வாங்கி அவங்க வந்து இது பண்ணி
1: எவ்வளவு கலக்கணும், எத்தனை மில்லி கலக்கணும்.
0: இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ வந்து இப்போ பவுடர் ஃபார்ம்ல வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு கிலோ. இப்போ வந்து இப்போ லிக்விட் ஃபார்மில் வாங்கினா ரெண்டு பாட்டில், 2 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து கலந்து அவங்க தெளிச்சு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து அவங்க தெளிச்சுக்கலாம்.
1: ஏதாவது துணை
2: அடுத்த கேள்வி, தஞ்சாவூர் புலவன் கார்டு மாதிரி அவங்க தான் இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. வாழை நடவு முறையில் நீண்ட காலமாக 6 அடிக்கு ஒரு குழி எடுத்து நடவு செய்து வருகிறோம். இப்பொழுது அடர் நடவு என்ற முறையில் குழிக்கு 3 கன்றுகள் வீதம் நடவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. விவசாயிகளுக்கு இதில் எது சிறந்தது அப்படின்றத சார் சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்க.
0: ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் அடர் நடவு முறை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ரெகுலராக கிடைக்கும், சரிங்களா. இப்போ வந்து அது மாதிரி இந்த உரச்செலவுகளும் கொஞ்சம் குறையும், இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து நிலமே கம்மியாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப இடைவெளி விட்டு நட்டாங்கன்னா அவங்களோட இது ஆகும். அதனால வந்து இந்த 3 கன்கள் தேர்வு செய்து முக்கோண வடிவில் இப்போ நீங்கள் இது பண்ணுறப்ப நடுறப்பே வந்து நீங்கள் எதாவது இது பண்ணிவிட்டு ஒரு முக்கோண வடிவில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ ரெகுலராக உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இடத்துல வந்து அடர் நடவு முறை நல்ல ஒரு பெனிஃபிட் ஆனதை ரெகுலராக வருமானம் வரும். இந்த மாதிரி நீங்கள் அது பண்ணலாம் சார், பண்ணலாம் சார், அது மாதிரி பண்ணலாம்.
1: பொதுவாக இந்த குலை தள்ளிய மரங்களில் வந்து பாலித்தீன் பைகளை கட்டுறாங்க, அதுக்கு செலவினம் கூடுதலாக இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் விவசாயிகளுக்கு இருக்குது. அது அந்த பாலித்தீன் பைகளை கட்டுவது நம்ம விவசாயிகளுக்கு உதவுமா?
0: பாலித்தீன் பை கட்டுவது ரொம்ப நல்லது சார். ஆக்சுவலாக இப்போ வந்து இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து 100 ஏக்கர், 50 ஏக்கர் வச்சுருக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வருதோவில் இதெல்லாம் பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு பாலித்தீன் அந்த பையோட காஸ்ட் வந்து நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா 7 ரூபா, 8 ரூபா தான் வரும், சரிங்களா. அந்த 7 ரூபா, 8 ரூபா செலவழிச்சிங்கன்னா அந்த தாரும் வந்து ஷைனிங்காக இருக்கும். அந்த பாலித்தீன் பை வந்து இப்போ வந்து அந்த வாழைப்பூவிலேருந்து இந்த குளத்தெல்லாம் ஆரம்பிச்சு, ஏன்னா கீழே வந்து ஓட்டைகள் இருக்கும் பாலித்தீன் பையில், அது வந்து அது ஏரியேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கும். அது வந்து குளத்தெல்லாம் ஆரம்பித்து கட்டிட்டிங்கன்னா இந்த பூச்சி, நான் சொன்னேன்ல இந்த பூ பேன், கள்ளிப்பூச்சி இதெல்லாம் வந்து முட்டைகள் இடுறதை நம்ம தடுத்துடலாம். இப்போ குறிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து அந்த பனானா ஸ்காரிங் பிட்டில் வந்து வந்து சுரண்டி சாப்பிட்ற ஒரு வண்டு மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா. இங்கே நம்ம ஏரியாவில் கிடையாது, அது ரொம்ப நல்லது. அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பாலித்தீன் போய் கட்டலைன்னா எல்லாத்துலேயுமே சுரண்டி சுரண்டி இருக்குது, அந்த கன்சியூமரை வந்து மக்கள் வந்து அதை வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த பாலித்தீன் போய் கட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பாலித்தீன் போய்ங்கிறதுல ஏதாவது சாக்கை கொண்டே கட்டிடக்கூடாது, ஏன்னா வந்து அது வந்து ஒரு 100 தடிமன் திக்னஸ், அந்த தடிமானம் உள்ள பையை தான் கட்டணும். ஏன் அவன் சொல்ல வரேன்னா சும்மா கட்ட சொன்னாங்களேன்னு ஏதாவது கண்டால் வந்து அது வந்து ஏரேஷன் இல்லாமல் இது இல்லாமல் நம்ம காயெல்லாம் சிறுத்து போக, இல்லைன்னா ஏதாவது வேற கூடிய ஃபங்கஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து தரமாக இந்த 100 காஜ் திக்னஸ் உடைய பையை வந்து நம்ம கட்டணும்.
1: சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம்ங்கிறதுக்கான முயற்சியில் நம்ம விவசாயிகள் ஈடுபடணும், அதை சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் இயற்கை முறையில் சில நீங்கள் சொல்லக்கூடிய பூஞ்சான மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக நம்ம விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒருங்கிணைந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்ன?
0: இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார், ஒருங்கிணைந்த மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக நம்ம நிலத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நடுறப்ப வந்து நீங்கள் வந்து இப்போ சாறு உறிஞ்சு பூச்சி ஆரம்ப நிலையில் வராது, சரிங்களா. இப்போ அப்போ ஆரம்ப நிலையில் வந்து மற்ற கிழங்கு கூண் வண்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த வெட்டுப்புழு இந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேவேரியா பேசியானா நடுறப்பே நீங்கள் வந்து இது மாதிரி இது அப்ளை பண்ணி நடலாம். ஆமாம், இந்த மாதிரி வந்து விதை நேர்த்தி செஞ்சு நான் நடலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதம் காலத்தில் வந்து தண்டு தொலைப்பான் மாதிரி வரும். அந்த தண்டு தொலைப்பானுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று மருந்து தெளித்து மருந்து தெளித்து பண்ணலாம், இல்லைனா வந்து ஊசி போட்டு நம்ம கட்டு படுத்திடலாம். நான் என்னென்ன பண்ணணும் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா பூ வரும். அந்த பூ உள்ள வரப்போ தான் இந்த பூ பேன்கள் வரும். இந்த பூ பேன்கள் வர்றப்ப ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த சீப்பு விரிகிறப்ப இந்த வந்து வேப்பெண்ணெய் வேஸ்டு அது வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம். இல்லை நான் இல்லை எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா இமிடாக்ளோ அப்படிங்கிற மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.6 மில்லி கலந்துட்டு கலந்த கலவையில் 2 மில்லி எடுத்து ஊசி மாதிரி போடலாம். ஊசி மாதிரி

0: அது இப்போ இலை பூ பேனை கண்டுபிடிச்சிடலாம்.
1: நிச்சயமாக நிறைய நிறைய நமக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மேலே பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் சொன்னீங்க. நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நான் மித்ரன்.
2: இதுவரை வாழையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஏ மோகனசுந்தரம் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

குவிண்டால் ஒன்றுக்கு 365 ரூபாயாக நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், பருத்தி உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கு 5,659 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நோய் மற்றும் பூச்சிகளை எதிர்க்கும் திறனுடன் அதிக மகசூல் தரும் விதைகளை உருவாக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பரவலாக்கவும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் நலனிற்கு மத்திய அரசின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். முன்னதாக தாவேக சட்டப்பேரவைக் குழு தலைவராக திரு விஜய் இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து நாளை காலை அவர் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தாவேக இதர கட்சிகளின் ஆதரவை பெறும் முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் பதவியேற்பு விழா முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதிய ஆட்சி அமையும் வரை அவர்கள் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு திரு ஸ்டாலின் இன்று மாலை நேரில் நன்றி தெரிவித்தார். மேற்குவங்க முதலமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகப் போவதில்லை என்று செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது கட்சி தேர்தலில் தோல்வி அடையவில்லை என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். செல்வி மம்தா பானர்ஜியின் இந்நடவடிக்கைக்கு அம்மாநில பிஜேபி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு, இதுபோன்ற விரும்பத்தகாத சூழ்நிலைகளை கையாளும் நெறிமுறைகள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு விமல் சங்கர் கூறியுள்ளார். செல்வி மம்தா பானர்ஜி பதவி விலகினாலும் விலகாவிட்டாலும் சட்டமன்ற பதவிக்காலம் நாளை மறுநாளுடன் முடிவடைவதால் அவர் பதவியில் தொடர முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. பிஜேபி சட்டப்பேரவைக் கட்சித் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியும் அசாமில் பிஜேபியும் புதிய அரசை அமைக்கும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் டோ லாம், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகாரில் உள்ள புத்த கயாவில் வழிபாடு செய்தார். பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி இன்று காலமானார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புது வசந்தம், சேரன் பாண்டியன், பூவே உனக்காக, நாட்டாமை, சூரிய வம்சம், ஆனந்தம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் அவர் தயாரித்தார். திருச்சி, கரூர், சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம், நாமக்கல், தேனி, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை தொடர்ந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் அழகர் கோவிலுக்கு இன்று வந்தடைந்தார். நாளை உற்சவ சாந்தி பூஜைகளுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுடெல்லியில் நடைபெறும் ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் டெல்லி கேபிட்டல்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு தன் திரையை விரிக்கிறது. அமைதியின் மெல்லிய ஓசையில் இசை பிறக்கிறது. உங்கள் இரவை இனிமையாக்கும் பாடல்களுடன் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

வார்த்தைகள் ஓய்கின்ற இடத்தில் உணர்வுகள் இசையாக மலரட்டும். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: பேப்பரும் பேனாவுமா இல்லையா? எழுத்தாளராக போறியா?
1: அட, உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அப்படி என்ன விஷயம்?
1: நீ ஏன் வீட்டுக்கு லேட்டா வந்தன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவல்ல? இல்ல இல்ல, கதை கதையா சொல்லுவல்ல? அந்த மாதிரிலாம் இல்லாம உருப்படியா ஒரு குறுங்கதை எழுதி இந்த ஊருக்கே சொல்ல போறேன்.
0: அதெப்படி?
1: நம்ம கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய வானொலியில கேக்கணும்னா கதைய 3 நிமிஷத்துக்குள்ள பேசி பதிவு செஞ்சு topyouthrj@gmail.com topyouthrj@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வைக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுற குறுங்கதைகள் நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகும்.
0: ஓ அப்படியா? இப்ப பாரு, நான் சொல்ல போற கதைய.
1: எங்க சொல்லு பாப்போம்.
0: இங்க இல்ல, வானொலியில சொல்ல போறேன்.
1: சீக்கிரம் அனுப்புங்க உங்கள் குறுங்கதைகள் நம்ம வானொலியில.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். ஸ்டே டியூன் ஃபார் நியூஸ் அட் 9.
1: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Center approves mission for cotton productivity with an outlay of over 5,600 crore rupees. Also clears emergency credit line guarantee scheme 5.0 to support businesses manage short-term

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: அன்பினியர்கள், இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இரவின் இனிமையை மேலும் மெருகூட்ட இசை கீதங்களின் பவனியா இனிய ராகம் இடைவிடா இசைமழை.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இடைவிடா இசைமழையாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இனிய ராகம்.

about. இசை சாரலி இதுவரை வீசி சென்றது இனிய ராகம். நேர்களினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. அதுவா இதுவா, தாய்மொழி பற்றுடையோர் இளையோரா பெரியோரா, நேரலையில் நேர்கள் வாட்ஸ்அப் வழியில் பங்கேற்கலாம். பங்கேற்க தொலைபேசி எண் 938-546-102-1. நாளை நண்பகல் 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை திருமயம் அனிதா அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயத்தில் கோடையில் சுகம் தரும் கோரைப்பாய், வி அப்துர் ரஹீம் அவர்களுடன் நேர்முகம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10 மணி 10 நொடி. நேர்களினை கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை. நிகழ்ச்சியின் முதலில் வாரணமுக எனத் தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் பாடல், ஹம்சத்வனி ராகம், ரூபக தாளம்.

நிகழ்ச்சியில் இனி ஏகனை நான என தொடங்கும் திருப்பதி நாராயணசுவாமி இயற்றியது புஷ்பலதிகா ராகம்

அரங்கிசையில் இனி பாலகிருஷ்ணன் பாதமலர் எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் தன்யாசி ராகம் ரூபக தாளம்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சியில் இனி ஹரஹர சிவசிவ என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல், ஷண்முகப்பிரிய ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஜீவனும் நீயே என தொடங்கும் மாயன் அருட்கவி இயற்றியது மதுவந்தி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்கள் வாசித்திருந்த நாதஸ்வர இசை.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 10:59:49. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.